நேரம் 5:37 48 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் ஸ்ரீ கிருஷ்ணா கேசடபாட வர்ணம் கேட்கலாம்.

நேரம் 5:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவாள் அன்னை என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எம்.ஆர். விஜயா குரலில்.

நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேரம் 5:54. தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.

0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863, அதிகாரம் பகை மாட்சி.
1: அஞ்சும் மரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு.
0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863, அதிகாரம் பகை மாட்சி.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயற்கை அதை வந்து தடுக்க எடுக்கும் ஆயுதமே வந்து நாம் எடுக்கும் ஆயுதம் வந்து புன்னகை. ஸோ என்றும் புன்னகையோடு இருப்போம். அண்ட் இந்த நாளை புன்னகையோடு ஆரம்பிப்போம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி நேரம்.
0: பக்தி நேரம்

Oh, I'm gonna get out of here.

0: மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வார்த்தைகளுக்கு காயம் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. நேரம் 6:16 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம்.
1: பக்தி நேரம்.

6:33 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.

0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 194 ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள அசோக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஆரோக்கியம் என்ற பேர் உள்ளவர்களை பார்க்கிறோம். பேருக்காகவாவது ஆரோக்கியம் பேணணும். அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான். ஆரோக்கியம் இந்த வார்த்தையை நம்மில் பெரும்பாலானோர் அந்நியமாகவே உணர்கிறோம். மருத்துவமனைகளிலும் மருந்து கடைகளிலும் காசு கொடுத்து வாங்கப்படும் பொருளாகவே இதை நாம் கருதுகிறோம். உண்மையில் ஆரோக்கியம் என்பது நமக்குள்ளதான் இருக்குது. நம் பழக்க வழக்கங்களை சார்ந்துதான் இருக்குது. இன்றைய தலைமுறையை விட நமது அப்பா அம்மா

0: அதற்கு முன் உள்ள தாத்தா பாட்டி தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்ததையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பதையும் நாம் பார்க்குறோம். அது அந்த காலத்து கட்டை எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு நமது வீட்டு பெரியவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏன் உடல் உழைப்பு தீய பழக்கங்கள் இல்லாதது அதோட அன்றைய உணவு பழக்க வழக்கம். அசோக்குமார் சார், நாம சாப்பிட்றதெல்லாம் இப்போ வெறும் சக்கைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது பேச மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பை நமது முந்தைய தலைமுறையினர் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். மனிதன் நடமாட சக்தி தேவை. அந்த சக்தியை உற்பத்தி செய்ய சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்களை மனிதனுக்கு கொடுப்பதற்காகவே பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் போன்ற பல உணவுப் பொருட்களை இயற்கை உருவாக்கியது. இவற்றை சரியான அளவில் சரியான தருணத்தில் உண்டு வந்ததால் நம் முன்னோர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். நவீன மருத்துவத்தை உருவாக்கியவர், நவீன மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் ஹிப்போக்ரேட்ஸ் பழ வகைகளையும் காய்கறிகளையும் முக்கிய உணவா மருந்தா பயன்படுத்த சொன்னார். அந்த காலத்திலேயே, எந்த காலத்துல, கிமு 460-370 இயற்கையில் கிடைக்கும் தேனையே தனது சிகிச்சையில் முக்கிய மருந்தாக பயன்படுத்தினார். காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் என இயற்கையாக கிடைக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும். எவ்வித உடல் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படியே ஏதாவது உடல் உபாதைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இந்த உணவுப் பொருட்கள் நமக்கு கை கொடுக்கும். அசோக்குமார் சார், தெய்வ புலவர் சொல்கிறார், உணவினும் உண்டது அறல் இனிது என்ற குறளில் உண்பதை விட முன்னர் உண்ட உணவு செரிப்பது இன்பம் என்கிறார். அதாவது மேல மேல எடையை ஏத்திக்கிட்டே போறது தவறு. உண்ட உணவு ஜீரணமான பிறகு, பசி எடுத்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உட்கொள்ளணும். நாம் சாப்பிடும் உணவை ரெண்டா பிரிக்கலாம். குறிப்பிட்ட சில உணவுகள் நோய்களும் பிரச்சனைகளும் நம் உடலை பாதிக்காமல் பாதுகாப்பு கவசம் போல் செயல்படும். சில உணவுகள் மருந்துகளோடு சேர்ந்து உடலை பாதித்திருக்கும் பிரச்சனையோடு மல்லு கட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கும். இன்றைய தலைமுறையினர் எதை வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் சாப்பிட தயங்குவதில்லை. அந்த அளவுக்கு உடல் உழைப்பையும் வெளிப்படுத்துறதில்லை. அப்போ என்னாகுது, உடல் எடை கூடுது. இதன் காரணமா பல்வேறு உடல் உபாதைகள் வருது. தேவையா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. காலையில 7 மணிக்கு ஓடோடி வந்துவிட்டேன் நான் உங்கள் ராஜேபினா. ஸோ நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் வந்து கேட்க போறீங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டு, அப்படியே வந்து இந்த சண்டேவே வந்து ஒரு மாதிரி அமர்க்கலமா அப்படியே ஜாலியாக வந்து இருக்க போகுது. எஸ், அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என் வேலையை நான் பொறுப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பா இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு சல்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் எப்பவும் போல ஒரு ஃபேஸ்புக் கேள்வி வந்து கேட்க போறேன். அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறமா அது என்ன கேள்வி அப்படின்றதையும் சொல்றேன். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி நான் போடுற கேள்விக்கு பதிலும் வந்து போட்டுருங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டே tune.

நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி நாமுத்துக்குமார், ஏ ரஹ்மான் இவர்களுடைய சூப்பரான காம்போல அப்படியே வந்து அழகிய தமிழ்மகன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 7:08 ஆயாச்சு. சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார், இதுதான் வந்து சிம்பிளாக வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கில் கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்றனால அடுத்ததான் வந்து போக்கிரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடலை கொடுத்துட்டு அப்படியே ஸ்டேட்யூனாக இருங்க மக்களே. ரெயின்போ எஃப்எம் 101.4

ஏவி ரமணன் அண்ட் சுஜித்ரா அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல பா விஜய் அவர்களுடைய வரிகள்ல எஸ் அப்படியே வந்து மணிஷ் சர்மா அவர்களுடைய கம்போசிங்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு போக்கிரி திரைப்படத்துக்காக. சோ 7:14 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் குவெஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். 2026 வந்து IBSF உலக பில்லியர்ட்ஸ் உடைய சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்க இம்மீடியட்டா நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதான் இந்த குவெஸ்டினை தாங்க போஸ்டா போட்டிருப்பேன். கமெண்டாக நீங்க உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக சென்னை 28 திரைப்படத்துக்காக போடலாம் தீவே கேட்டு

0: ரஞ்சித் திப்பு, பிரேம்ஜி அமரன் அண்ட் ஹரிச்சரன் இவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள், யுவன் சங்கர் ராஜ் அவர்களுடைய இசையில அவனை வந்து சென்னை 28 திரைப்படத்துக்காக பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 7:19 ஆயாச்சே.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
0: சண்டே காலையில எந்திரிச்சோமா, அப்படியே பல்லையில விளக்கணுமா, பொறுமையா குளிச்சோமா, அப்படியே கிளம்பணுமா அப்படின்னு இருக்க வேண்டிய நாம காலங்காத்தால ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல இருக்கீங்களா? நோ, டோன்ட் வரி. ஸோ நான் உங்களுக்காக தான் வந்து அப்படியே மைண்ட் அப்படியே சில் பண்ற மாதிரியான, கூல் பண்ற மாதிரியான பாட்டெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். எஸ், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அடுத்ததாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூனா இருங்க மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செம தூளே.

0: கிரேஷன் அருண் வாய்ஸ்ல அப்படியே பா விஜய் அவர்களுடைய வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில அப்படியே அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக 7:26 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 108.4 கேட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்குது நான் உங்கள் அஜய் பினாஸ். நம்ம கேட்டிருந்த ஃபேஸ்புக் கேள்விக்கு நிறைய நண்பர்கள் வந்து பதிலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து குட் மார்னிங், காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சூ பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் தரமான கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரமிளா தமிழ்ச்செல்வன், பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, சந்திரசேகர் சேகர், மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார், அன்புராணி, கண்ணன் பி, நரேஷ்குமார், வைஷு, ஏ ஹரிஹரன், மகேஷ் அபி, ரங்கராஜன் டி நகர்ல, குணாலன் அண்ணாமலை, அசோகா, வரதான், ராமகிருஷ்ணன் கொழுமங்கலத்திலிருந்து, புவனகிரியிலிருந்து சுமதி, பாபு, அதுக்கப்புறம் ஆனந்த முருகன் அவர்கள், ராமச்சந்திரன், கோபி, ராஜமாணிக்கம், அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, ஹெச்பி ஹுச்சே கவுடா, சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், மஸ்தான் ஷேக், பிரகாஷ் டிபிஎஸ், கேசவன் கேசவன், ராமச்சந்திரன் கே எம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம், புருஷோத் எஸ், ஆர் ரமா, பத்மா சவுந்தரராஜன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து முடியலங்க. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, சூப்பருங்க. இப்போயும் வந்து எனக்கே வந்து ஒரு இன்த்துவாக இருக்குது. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம எல்லாருக்காவும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வரப்போது, என் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு குட்டி உரை கேட்டு ஸ்டேட் யூன் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 108.4 இல்லாமே இசமதுலே.
1: ஒரு கதை சொல்ல போறேன்.
2: கதையா?
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
2: அந்த ராஜாக்கு
1: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
2: எஃப்எம் புடிச்சுதான்.
1: எந்த எஃப்எம்? அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எல்லாம் செம்மதுல துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேனே நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
3: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
4: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 101.4 இனி எல்லாமே தூள. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம்தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இது

0: போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது, ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை, அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டாந்தான், அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது, இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான், இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:35 ஆக போகுது. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சமயா சூப்பரா வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்குது. நான் உங்கள் அஜய் விநாஸ். நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், அதுக்கப்புறம் திருமழிசையிலிருந்து அஸ்வினி, நாகராஜ், சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, கார்த்திக், கீதாஞ்சலி அவர்கள், எஸ் ஐயப்பன், நாகராஜன் பி கோவை மாவட்டத்திலிருந்து, பி கே பூபாலன், பாலா தூத்துக்குடியிலிருந்து, சி பால சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன், சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், சபரி மனோஜ், அதுக்கப்புறம் ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து, பாபு முல்லக்காடு, அதுக்கப்புறம் மஸ்தான் ஷேக், பிரகாஷ் டிபிஎஸ், ரோசையா, ஏ ஹரிஹரன், இவங்க எல்லாரும் வந்து பதில்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்க பதில் வந்து கரெக்டாகவும் இருக்கு அப்படின்றதான் முக்கியம். ஸோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து வெற்றி பெற்றது யார்?

அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அப்படியே ஓப்பன் பண்ண உடனே என்னோட போஸ்ட் இருக்கும், அது கீழே கமெண்ட் ஆக உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம். நம்ம எல்லாருக்காகவும் வில்லு திரைப்படத்துக்காக போடலாம் திவே கேட்டு ஸ்டே டியூன் மக்கள்.

தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா அவர்களுடைய வாய்ஸ்ல, ஸ்னேகன் அவர்களுடைய வரிகள்ல, திரும்பவும் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய அல்டிமேட்டான மியூசிக்ல சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு வில்லு திரைப்படத்துக்காக. அப்படியே வந்து அப்படியே ஜாலியா இந்த சண்டேல அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே அழகா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அப்படியே சூப்பரா இருக்குமா மைண்ட். இந்த பாட்டுலாம் கேட்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹேய், நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்றீங்களா? சரி விடுங்கப்பா, ஏதோ சொல்றதுக்கு இல்ல. நான் வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 2026

ஆண்டுல, அதாவது இந்த வருஷம் ஐபிஎஸ்எஃப் உலக பில்லியர்ட்ஸ் உடைய சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எஸ் மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. முருகேசன் வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. சரவணன் அவர்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து அவரும் வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க. கருப்பண்ணா ரங்கசுவாமி அவர்கள் அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு அவர் எனக்கு. ஓகே, நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் அவர்கள், மந்தைவேலியிலிருந்து விநாயகம் அவர்கள், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் அவர்கள், இவங்க நிறைய மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கீங்க போல இருக்கே. அவ்வளவு பாசமா கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவர்கள், பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மதுரா கொளத்தூர்ல இருந்து இளங்கோ அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி. பார்த்தஸ்வாரதி முனுசுவாமி, அதுக்கப்புறம் தேவி ஸ்ரீதர், பி கே பூபாலன், அதுக்கப்புறம் பாலா ஜெயச்சந்திரன், அதுக்கப்புறம் அனுப்புறவங்களே வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்களா, அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. குணாலன் அண்ணாமலை அவர்கள், ஹெச் பி ஹுச்சகோடா, ராமச்சந்திரன், கார்த்திக், கீதாஞ்சலி, அதுக்கப்புறம் ரோசையா அவர்கள், பாபு முள்ளக்காடு, நரேஷ், வைஷு, அதுக்கப்புறம் மகேஷ், அபி, என்னங்க வீரதுரை அவர்கள், அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், கோபி, மஸ்தான் ஷேக், அதுக்கப்புறம் ஆனந்த முருகன், எஸ் ஐயப்பன், அசோக் வைஷு, என்னங்க அசோக் வைஷு நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க. இதியாருப்பா எனக்கு டீ பிஸ்கெட்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, மயிலை பட்டாபி அவர்கள், பிரகாஷ், டிபிஎஸ் பட்டாளம், அப்துல் ஜலீல், தமிழிசை திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, ரோஸ்மேரி, ரங்கராஜன், நாகராஜ் பி, புவனகிரியிலிருந்து சுமதி, பாபு, கண்ணன் பி, சோ இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாட்டுலாம் சூப்பரா இருக்கே, சண்டே அதுவுமா அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம எல்லாருக்காகவும் வந்து அடுத்ததாக வாரணம் ஆயிரம் திரைப்படத்துக்காக நமக்காகவே பாட்டு எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாட்டை உங்களுக்காக கொடுத்துட்டு அப்படி நானும் ஒரு டீம் டே கேட்டுக்கிறேன். ஓகே, கேட்டு ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 1.4 இல்லாமல் இசை வந்து உள்ளே

பென்னிந்தயால் நரேஷ் ஐயர் அண்ட் சோலா சாய் இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, அடே இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில வாரணமாயிரம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது 7:48 ஆயாச்சே. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட பரவாயில்லங்க, கஷ்டப்பட்டு இந்த கேள்வியை கண்டுபிடிச்சி அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஐபிஎஸ்எஃப் உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்த வருஷம் வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இருக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் வந்து இந்த க்வெஸ்சனே வந்து நான் கேட்டிருக்கேன். இந்த வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாங்கமா இருக்கே அப்படின்னு இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, நிறைய ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பாருங்களேன் இப்போ ஷோ பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வந்து வருது. டென்ஷன் ஆகுதுமா, சே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சண்டே அதுவுமா. ஓகே, நம்ம கேட்டு இந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் அவர்கள், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருமூலஸ்தானத்திலிருந்து வீர சுந்தரி சிவா அருண் மாலினி தேவி அருணாச்சலம், உமா கணேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் முருகேசன், சரவணன், இவங்க எல்லாரும் வந்து பதிலும் வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம வந்து பதில ரிவீல் பண்றதுக்கு இந்த பாடல் ஒண்ணு கண்டிப்பா கட்டாயமாக தேவைப்படுகிறது. சோ சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக சாங் ஆன் தி வே கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல்ல.

சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக நம்ம ஆக்டர் சித்தார்த் அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. 7:54 ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கும் வந்தாச்சு. ஏ என்னப்பா எல்லாம் சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குது, சரி விடுங்க, எத்தனை பேருக்கு சந்தோஷமோ ஓகே, எனக்கு வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரமும் நான் தானே பேச போறேன். சரி ஓகே, நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2026 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து யார் வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நீங்க எல்லாரும் பதில் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்திய வீரர் சௌரவ் கதாரி அவர்கள் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவருடைய செகண்ட் டைம் வெற்றி அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை, அதனால தான் இந்த க்வெஸ்சனே வந்து நான் கேட்டேன். சூப்பர் ஜாலியா இதே ஒரு சமயத்துல அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ரெயின்போ எஃப்எம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்ததா மக்களை 8:02 உங்க எல்லாரும் கூடயும் பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். அது வரைக்கும் என்ன பண்ணும், அப்படியே மைண்டை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜாலியா வச்சுக்கிட்டு வேட்டைக்காரன் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வருது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூனா இருங்க.

0: Rain po efo mutio na pulinalu ingi en la mesa madulu.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்

காட்டினார். மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வணக்கம், நான் உங்களா ஜெபினாஸ். மீண்டும் ஒரு பெரிய வணக்கம். சோ 8:03 ஆயாச்சு, ரெஷா ரெயின்போ நிகழ்ச்சியில வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் எஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஸ்நேகிதியை திரைப்படத்துக்காக ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூனாக இருங்க மக்களே. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஓட

சித்ரா அண்ட் சுஜாதா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, பா விஜய் அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில, ஸ்நேகிதியை தெரிவிப்பதற்காக ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து கேட்டு முடிச்சாச்சு. 8:09 ஆயாச்சு. ரஷ்ஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மைல்டா வந்து போயிட்டு இருக்கோம். அலைப்பா இதை திரைப்படத்துக்கா அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூனா இருங்க மக்களே. ரெயின்போ FM 101.1 பிரினாலிங்க எல்லாமே செமதூல்.

விளையாடு விளையாடு திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 8:35 நிமிடமும் ஆயாச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, நான் உங்க ஆஜபினாஸ் பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: हाय, मैं हूँ हरी सुमन पेशरन। நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே கனது.
2: நவீனன் பிரியா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, விவேகா அவர்களுடைய வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில, உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சார் 8:42 ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கான 22 கேரட் கோல்டு தங்கத்தினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13,860 ரூபாங்க. அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை வந்து ஒரு கிராமுக்கு 270 ரூபா இருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் சரவணா திரைப்படத்துக்காக பாடலாந்தேவே இந்த பாடலை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லைங்களா மெய்சமதுலு.

கணேஷ் ஐயர் அண்ட் சாதனா சர்கம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல சரவணா திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சில 8:48 ஆயாச்சு. நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சே. ஃப்ரெஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் அப்படி வந்து சூப்பராக செமையாக வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சண்டே மார்னிங் இதே வைபோட அப்படியே வந்து இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி மார்னிங் வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்காதவங்க, இனிமே பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கவங்க எல்லாரும் வந்து நல்லா நிம்மதியாக வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து ஆர்ஜே நவீன் நம்மளோட ஷோ வந்து தொகுத்து வழங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவர் அப்படியே வந்து ஷோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ எப்படி சாப்பிட்டதுரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை பிரதர்ஸ் திரைப்படத்துக்காக போடலாம் தீவே இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூன் மக்களே. ரெயின்போ FM 101.4 இங்கிலாமே இசமது உள்ளே.

எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, 9:03 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். நம்ம ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் ஃபாஸ்ட் ஸ்பீச் சாங் தான் நம்ம கேட்டு இந்த ஒரு மணி நேரம் ரசிக்க போகிறோம். அந்த வகையில் உங்களை அப்படியே துள்ளல் ரசிக்க, அந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு பரப்பில் அப்படி துள்ளி குதிக்க வைக்கிற மாதிரியான பாடல்களோடு உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் வேதாளம் திரைப்படத்திலிருந்து வீர விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமான பாடல்கள், துள்ளல் இசை பாடல்களினுடைய அணிவகுப்பை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்கள் அவங்களுக்காக வந்திருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, கில்லி திரைப்படத்திற்காக சுகிந்தர் சிங் மாணிக்க விநாயகம் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திரன் சொல்லணும். அற்புதமான பாடல் உங்களுக்காக ஃபாஸ்ட் பீட் சாங்காக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கு.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

9:15 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். துள்ளலிசை பாடல்களில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான், ஜுனிதா காந்தி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் உங்களுக்காக அடுத்ததாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததை நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இரவி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவரோட குரலில் தான் பாடல் கேட்கிருக்கோம்.

எங்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய ராப் பாடல் புலாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோகிபி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ரெயின்போ ராப் Rainbow Rap.

ஹலோ, 9:31 நம்ம ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தொல்லல் இசை பாடல்கள் ஒரு வகையில் நம்மளுடைய கால்களையும் கைகளையும் ஒரு நிலையில் இல்லாமல் துள்ளலோடு ஒரு நடனத்தை ஆட வைக்கக்கூடிய சில பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் கூலி திரைப்படத்திற்காக டி ராஜேந்திரன், அனிருத் ரவிச்சந்திரன், அறிவு இருவரும் மூவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. Did not get it done.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் மாஸ்டர் திரைப்படத்திற்காக அறிவு அனிருத் ரவிச்சந்திரன் இருவருடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம்.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அடுத்ததை நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவருடைய குரல்ல தான் பாடல் கேட்க இருக்கோம்.

நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய துள்ளலிசை பாடல் பைசன் காலமாடன் திரைப்படத்திற்காக அறிவு வேடன் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான்.

நேற்று நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் ஃபைட் கிளப் திரைப்படத்திற்காக அசல் கோலார் அவருடைய குரலில் தான் பாடலை கேட்கிருக்கோம்.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் லியோ திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட குரல் தான்.

Rest in peace. நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட உங்களோட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கக்கூடிய பாடல் வேட்டையன் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சூட்டு கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு
1: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் வணக்கம் என் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ 10:03 ஆயாச்சு, நான் உங்க ஜெபினாஸ் வந்தாச்சு. ஸோ நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு என் கூட
1: நான் நவீன் பாரதி வந்திருக்கேன்.
0: எஸ், நானும் வந்து நவீனும் வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஷோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டாபிக் தான் வந்து யோசிச்சிருக்கோம். ஸோ நவீன், நம்ம யோசிச்சிருக்க டாபிக் என்ன
1: பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடியான ஒரு டாபிக் தான். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், நமக்கு சீட்டு கிடைச்சி உட்காந்துட்டோம், இன்னொரு பேசஞ்சர் நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் நம்ம கிட்ட என்ன சொல்லி அந்த இடத்த வாங்குவார், நம்ம கிட்ட அந்த சீட்டை வாங்குவார் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒரு ரொம்ப அற்புதமான காமெடியான ஒரு ஷோவா அமைய போகுது. நேயர்களும் அவங்க பேசஞ்சரா இருந்து நம்ம கிட்ட எப்படி சீட்டு வாங்க போறாங்கன்றதுதான் இன்னைக்கு, சரிங்களா?
0: ஓகே, நானும் நவீனும் வந்து இப்போ பஸ்ல உங்க கூட தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து சீட்டை பாக்குறீங்க, அப்படியே வந்து கம்ப்ளீட்டா பஸ்ஸே வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஆனா வந்து நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கால் வலிக்குது, பயங்கரமா கால் வலிக்குது. இப்போ நீங்க உட்காந்தே ஆகணும், எங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க வைப்பீங்க, என்னென்னலாம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ கால் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எஸ், நீங்கள் கால் பண்ணுங்கள் 2986-00038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952-0554 இந்த நம்பர்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக லிஃப்ட் திரைப்படத்துக்காக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நீங்கள் எல்லாமே இசமதுல
2: எடியே.

0: close the door. Please close the door.
1: Hey, mother, hey. நீயும் அவனும் ஃப்ரெண்டும்ல ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப. மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்டா ஆஃப்லேட் இதுதான் ட்ரெண்டும்ப. பாதி வாழ்க்கை போனஸ்குள்ள

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: go!
1: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்போட தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நானும் பெனாசும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல உங்களுக்கு கால் வலியுது, பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு, க்ரௌடா இருக்கிற ஒரு நிலையில உங்க கால் வலி தாங்க முடியாம எங்ககிட்ட சீட்டு கேக்குறீங்க. எப்படி உங்களுக்கு நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கேட்டு என்ன மாதிரியான விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா, எங்களை சீட்டுக்கு நாங்க விடுற மாதிரியான ஒரு தம்பிக்கு நாங்க ஆட்படுவோம் அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயமா கருத்தா இருக்கு. நேர்கள் அடுத்தடுத்து இணைஞ்சுகிட்டே இருக்காங்க, யார் அடுத்தது?
2: வணக்கம், யார் இங்க? இந்த
3: மேடம் கலா பேசுறேன். மேடம்
2: ஓகே, கலா மேடம் நீங்க சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம் கலா.
2: குட் மார்னிங்.
1: வணக்கம் கலா. என்னடா பஸ்ல போயிட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கோம், நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்களா இல்ல என் கிட்ட கேட்டாலும் சரி.
2: யார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர்
1: எழுந்திருக்கணும். ஆமா, ஆனா நாங்க எழுந்திருக்கணும் உங்களுக்கு சீட்டுக்கு விடுறதுக்காக.
3: ஒரு பஸ் ட்ரெயின் சரி ட்ராவல் பண்ணா அவங்க ஒரு வயசான உட்காருவாங்க, அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுன்னு சொல்ல முடியும். ஒரு நடுத்தர வயசுக்கும் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வயசானவங்களுக்கு தரணும், அதனால நம்ம என்ன பண்ணா அவங்க தாழ்மை கேதுங்க, கொஞ்சம் கால் வலிதுங்க, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னா அவங்க தள்ளி உட்காந்துருவாங்க. நம்ம
1: உட்காந்து கருத்து கருத்தா பேசிட்டு போறீங்களே. நாங்க வந்து இப்ப என் கிட்ட நாங்க போயிட்டு இருக்கோம், நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க,
2: நீங்க எங்க கிட்ட கேக்கணும்.
1: ஆமா, இப்ப என்ன கலா அரக்கோணம் தானே? அரக்கோணத்துல இருந்து திருத்தணி நாங்க ரெண்டு பேரும் பஸ்ல போயிட்டு இருக்கோம். நாம சரியா பஸ்ல சீட்டு கேக்குறீங்க, என்கிட்ட நீங்க சீட்டு கேக்குறீங்க. இப்ப பணிவா கேக்கணும், அன்பா கேக்கணும், அரவணைப்பா கேக்கணும், இதெல்லாம் வந்து கருத்து சொல்லக்கலாம். உங்களை சீட்டு என்கிட்ட நீங்க இப்ப கால் வலிக்குது, உங்களுக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சீட்டு என்கிட்ட கேக்குறீங்க, எப்படி கேப்பீங்க?
2: வணக்கம், யாருங்க?

0: வணக்கம். எம் கொல்லுப்பட்டி டிவிஎஸ் கண்ணன்.
1: கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, எங்க கிட்ட சீட் எப்படி கேப்பீங்க?
0: அதாவது நீங்க வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாக்க நீங்க கேட்காம கொடுத்துருவீங்க.
1: நாங்கெல்லாம் தெரிஞ்சவங்களே இல்லங்க, நாங்கெல்லாம் தெரியாதவங்க. சொல்லுங்க.
2: ஆமா, வீட்டுக்கு வாசிகள்
0: பக்கத்துல நிப்பேன். உங்களை எப்படி இடிச்சுக்கிட்டு கைக்கு எப்படி படுற, எப்படி படுற மாதிரி, எப்படி படுற மாதிரி, இப்படி படுற மாதிரி நிப்பேன்.
2: விவிஎஸ் கண்ணன், நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி கேப்பீங்க? எனக்கு கால் வலிக்குது, எனக்கு நீங்க சீட்டை விட்டு ஆகணும்.
0: அப்படி பண்ண போறாதீங்க. கை கால் பண்ண
1: நவீன், நீங்க கடுப்பாயிடுவீங்கல்ல. அவர் வந்து இப்படி இடிச்சவனே, யாரா அதை இடிக்கிறது அப்படின்னு.
0: எத்தனை சீட்டு விட்டு போயிருவாங்க அந்த மாதிரி.
1: ஓகே, மத்தவங்க உங்களுக்கு கொடுத்தா அதே
2: மத்தவங்கள வெறுப்பேத்தி அவங்களை இடிச்சு இடிச்சுன்னா அந்த சீட்டை வாங்கிடணும்ன்ற ஒரு நபரா இருக்கீங்க நீங்க.
1: எஸ், நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
3: ஹலோ, வணக்கம். வினாஸ் மேடம், நான் நவீன் பாரதி சார்.
2: வணக்கம் வணக்கம். யார்?
1: வணக்கம் சார்.
3: ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. போன வருஷம் பேசினது
2: நவீன். மகிழ்ச்சி. யார், எங்க இருந்து? அதை சொல்லிடுங்க.
3: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட், உங்க அருமையான நண்பர்.
2: மகிழ்ச்சி வெங்கட். சொல்லுங்க வெங்கட், பஸ்ல சீட்டு கேட்க போறீங்க பனாஸ் கிட்ட?
1: என்கிட்டயா? சரி, ஓகே.
3: ஃபர்ஸ்ட் கிளாஸ் தலைப்பு மூணு விதமா கேட்கலாம்.
2: சூப்பருங்க.
3: அதாவது லேடிஸ் லேடிஸா இருந்தா கையில குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க, வயசாயிருக்கு,
2: உங்களுக்கு கால் வலிக்குது, எப்படி கேப்பீங்க?
3: இப்ப என்ன கால் வலிக்கிறது? ஏற்கனவே ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு வந்திருப்பாங்க. சார், இந்த மாதிரி ஆபரேஷன் ஆயிடுச்சு சார், ரொம்ப நேரம் நிக்க முடியாது.
2: இல்லங்க, அதெல்லாம் குடுக்க முடியாதுங்க. நானும் ரொம்ப தூரம் போறேன், அதெல்லாம் குடுக்க முடியாது சீட்டை.
3: இல்ல இல்ல, ஒரு சில பேர் அதெல்லாம் பார்த்த உடனே இந்த காலத்து பசங்க வந்து
2: என் கிட்ட கேட்டுருங்க சீட்டு. ஒரு சில பசங்களை எல்லாம் போவாதீங்க, என் கிட்ட சீட்டு கேட்டுருங்க. இப்ப பஸ்ல
3: உங்களுக்கு கேட்க முடியும்.
2: அதான் கேளுங்கன்ற, கேளுங்க, நீங்க கேளுங்க
1: சார். நீங்க வந்து பஸ்ல போயிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி பாசஞ்சர் அவரு.
2: மருத்துவ காரணங்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக சீட்டை கொடுத்துட்டேன் வெங்கட்டுக்கு. சரியா?
1: சூப்பர், பரவாயில்ல. அட்லீஸ்ட் வெங்கட்டாவது வந்து சீட்டை வாங்கிட்டாரு. சரி, ஓகே. தொடர்ந்து நானும் வந்து நவீனும் வந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட சேர்ந்து அப்படியே பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி வேதாளம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு
2: தொடர்ந்து இணைந்திருங்கள். 101.4
1: எல்லாமே சமதுல்லை.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 வழங்கும் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவி எஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக். 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவ மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. கோழியின் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம், மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: go! வேதாளம் திரைப்படத்துக்கு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நானும் வந்து நானும்னு நீங்களும் சொல்லிடுவீங்களா? சரி, நாங்க ரெண்டு பேரும் நானும் வந்து பேசினு இருக்கோம். சரி, ஓகே. நாங்க வந்து இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேசுறோம்னா, பஸ்ல வந்து நாங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவீன், இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால
1: ஒரு சின்னதா நாங்களே ஒரு ஒரு முன்னுதாரணமா இந்த செஞ்சு பாத்துடலாம்னு நினைக்கிறேன்.
0: ஆமா,
1: நான் கிட்ட கேக்குறேன் பஸ்ல சீட்டு.
0: ஓகே
1: மேடம், கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீட்டு கொடுக்குறீங்களா?
0: சரி, எனக்கும் பயங்கரமான கால் வலி சார். ஐ அம் சோ சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க.
1: ரொம்ப நேரமா நின்றுட்டு வரேன், நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கீங்க.
0: சரி, இல்ல
1: சார், பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் தானே கேக்குறேன், ரெண்டு பேர் சீட்ல நீங்க ஒரே அளவு.

0: லோ லோ ப்ரெஷர் சார்.
1: மேடம்
0: நான் இப்போ
1: மேடம்,
0: எந்திரிச்சு ரொம்ப
1: லோ
0: நேரம் உட்காந்தாலும்
1: ப்ரெஷராக
0: எனக்கு
1: இருந்தால் கூட
0: பயங்கரமாக
1: ரெண்டு
0: தலை
1: பேர் சீட்டில்
0: சுற்றும்
1: நீங்கள் ஒருத்தராக உட்காந்துருக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா?
0: சார், அதுக்கு
1: எவ்வளோ
0: நான்
1: நேரமாக
0: சார் பண்ண
1: நின்றுட்டு
0: முடியும்?
1: சரி வேணாம், லேடிஸ்ன்றதுனால நான் தனியாக நின்றுருக்கேன் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் ரொம்ப நேரம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம்
0: சார்
1: ரெண்டு
0: அவள்
1: மூணு
0: தான்
1: நேரமாக
0: சார், இன்னும் ஒரு
1: ட்ராவல்
0: நாலே நாலு ஸ்டாப் தான் சார், நான் இறங்கிடுவேன் சார்.
1: நாலு ஸ்டாப் வந்தால் நானும் தான் மேடம் இறங்க போகிறேன். நீங்கள் அதையும்
0: சார்
1: ஒரு சீட்டில் நீங்கள்
0: இல்லை
1: ஒரே
0: சார்,
1: ஆள் உட்காந்துருந்தா
0: எனக்கு பிபிஸ்
1: இதெல்லாம்
0: வந்து
1: ஞாபகம்
0: லோ
1: மேடம்.
0: ஆயிடுச்சுன்னா தலை சுத்தம் சார், அதனால என்னால் நிற்க முடியல, புரிஞ்சுக்கோங்க சார்.
1: மேடம்
0: நீங்களும்
1: என்ன மேடம்,
0: எவ்வளோ
1: நீங்க
0: சீட் இருக்கு அங்கெல்லாம் போய்
1: மேடம்
0: கேட்கலாம்
1: இன்னும்
0: இல்லையா?
1: நாலாவது ஸ்டாப் வர இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்கு மேடம். 250 கிலோமீட்டர் நான் நின்றுட்டு வரணுமா? இது
0: சார்
1: மேடம்
0: வேற யார்கிட்ட
1: இல்ல இல்ல
0: கண்டக்டர் சார், கண்டக்டர் சார்
1: இல்ல
0: நீங்க வாங்க, இல்ல இல்ல கண்டக்டர் சார கூப்பிடுங்க, இதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க. இருங்க இருங்க கண்டக்டர் சார், நீங்க வாங்க கண்டக்டர் சார்,
1: மேடம் மேடம்
0: கண்டக்டர் சார்
1: பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சமும் சரியில்லை. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் பாருங்க, ரொம்ப நேரமா நின்று வரேன், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்.
0: எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட எனக்கு தலை சுத்துறது அப்படின்னு. ஆனா நீங்க வந்து திரும்ப திரும்ப என்னையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன
1: சொல்றது? கொஞ்ச நேரத்துல நான் எனக்கு அந்த மாதிரி தலைசுத்தல் வந்து நான் கீழே விழுந்தாதான்
0: கண்டக்டர் சார். பஸ் நிப்பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் பஸ் நிப்பாட்டுங்க, பஸ் நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க ஒருத்தர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு.
1: பஸ்ல ரெண்டு பேர் சீட் உங்க ஒருத்தருக்கு மட்டுமே அதனால இருக்கு.
0: அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க சார், அதெல்லாம் நீங்க பேச கூடாது சார். இங்க அதெல்லாம் நீங்க இங்கே பேச கூடாது.
1: மனிதாபிமானம் அடிப்படையில பாருங்க மேடம், தயவு செய்து நானும் நின்னு
0: சார் நீங்க இங்கே நீ பாட்டுங்க சார், நான் இறங்குறேன் சார். என் டிக்கெட் காசு திரும்ப கொடுங்க சார், நான் போறேன்.
1: நீங்க அப்படி செய்றீங்க, கண்டக்டர் கூப்பிடுங்க, டிக்கெட் காசு திரும்பி வாங்குங்க, தயவு செய்து இறங்க
0: சார்.
1: எப்படி அராஜகம் பண்றீங்க? ஒரு சீட்ல ஒரு ஒத்தாலாம் உட்காந்துக்கிட்டு நான் அவ்வளவு நேரமா கேட்டு
0: சரிங்க பாருங்க சார், இவர்
1: பேசுறாரு
0: சார்.
1: மேடம் உங்களுக்கு மனசாச்சு இல்லையா? தயவு செய்து சீட்டு விடுங்க, இவன் நீங்க இறங்குங்க.
0: சரிங்க விடுங்க, எந்திரிச்சிடுறேங்க, போதுமாங்க.
1: நேர்களே, இப்படி ஒரு விஷயம் தான் ஏற்படணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து கருத்தா சொல்றீங்க, அதுவும் கலா அவங்க வேற விதத்துல சொல்றாங்க. வெங்கட் தான் வந்தாரு, கொஞ்சம் உள்ள வந்தாரு, நல்லா சொன்னாரு, முடிச்சுக்கிட்டாரு. அதனால நேர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள் இப்படி வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
0: ஆமாங்க, சண்டே அதுமா வந்து ஒரு கேள்வி கேட்டு உங்களை பதில் சொல்ல சொல்லி எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைங்க. சண்டே அதுமா வந்து உங்க மூளைக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு நாங்க லீவ் விட்டுட்டோம். சரி ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இந்த
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம், இருவருக்கும் காலை வணக்கம்.
1: அம்மா ராஜலட்சுமி அம்மா
2: சொல்லுங்க.
1: ஆமா சீட்டு கேளுங்க என்கிட்ட.
2: சீட்டு உங்ககிட்ட கேக்குறது ரெண்டு பாயிண்ட் இருக்குது. நீங்களும் அவங்களும் ஒரு குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு நானா உன்ன கற்பனை பண்ணி?
0: நீங்க கற்பனை எல்லாம் பண்ணவே வேணாம், நாங்க ரெண்டு பேர் தனித்தனியா வந்து ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கோம்.
1: அவங்க வேற லேடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நான் ஜென்ஸ் சீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: இப்ப நீங்க சீட்டு கேக்கு,
2: நீங்க கேளுங்க
0: நான் பதில்
2: சொல்றேன்.
0: மேடம் நான் லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்க போறேன் மேடம், உங்களுக்கு என்ன வேணும்?
2: லாஸ்ட்ல இறங்குனீங்கன்னா சரிம்மா, பரவாயில்லம்மா, உட்காந்துங்கம்மா அப்படின்னு
0: அப்படின்னு அப்படின்னு சொல்றீங்களா?
1: என்ன இப்படி பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க? ஒரு நீண்ட உரையாடல் போகும் பெனாசுக்கும் உங்களுக்கு நினைச்சா இப்ப வேண்டாமா விட்டுட்டீங்கம்மா அப்படின்னு முடிச்சு போச்சு, அவ்வளவுதானா?
3: பொறுமையா
0: ஏறி வாங்க
1: சொல்லுங்க தேவா, நீங்க யார்கிட்ட சீட் கேட்க போறீங்க?
0: காசு குடுத்து வாங்கிருக்கேன், அது நீங்களாச்சு, டிரைவர் ஆச்சு, கண்டக்டர் ஆச்சு, என்ன ஆள விடுங்க சார். பெண்கள் மட்டும் எழுதிருக்கு உங்களுக்கு பாருங்க, பாருங்க நல்லா பாரு, படிச்சு பாருங்க. அப்புறம் என்ன சார், பெண்கள் மட்டும் சீட்ல வந்து சீட்டு கேக்குறீங்க?
3: கண்டக்டர் கூப்பிடுங்க, சீனியர் சிட்டிசனுக்கு
0: நவீன் கண்டக்டர் சார்

0: சொல்லுங்க சார், என்ன என்ன வேணாம்
1: சார், காசு
0: நீங்க கவலையே படாதீங்க.
2: வணக்கம்.
0: உங்க பேரு எந்த பகுதின்னு சொல்லிடுங்க முதல்ல. புஷ்பா அம்மா பேசுறீங்க சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், நான் சென்னை நங்கை நல்லூர் உதயகுமார் பேசுறேன்.
0: உதயகுமார் சொல்லுங்க. உதயகுமார் என்னன்னா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம்.
3: விஜயகுமார்.
0: விஜயகுமார் சூப்பர், மகிழ்ச்சி. விஜயகுமார் கேளுங்க, நீங்க சீட் கேட்க போறீங்க என்கிட்ட இப்ப பஸ்ல?
3: பஸ் காலியா தான் இருந்தது, ரொம்ப கூட்டமும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா முக்கால் நிறைய பேர் வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் சீட்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க.
2: சரி,
3: இந்த பக்கம் அவங்க லேடி சீட் பக்கம்
0: பெண் என்றால் பேயும் அடங்குன்னுவாங்க. அதனால பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள அவங்க எல்லா விதமான விஷயங்களும் பரிமாணம் செய்யறதுனால அவங்களுக்கு எப்பயுமே நம்ம வழிபடுறதுதான் நம்மளுடைய மனிதர்கள். நம்ம இந்தியர்களுடைய ஒவ்வொரு
2: பாருங்க, டிபேட் ஏத்தி விட்டாரு இவரு. நம்ம என்ன பேசினு இருக்கோம் நவீன் பாருங்க, அவரு பட்டிமன்றம் நினைச்சிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பட்ட மேடையில ஏறிட்டோம் அப்படின்ட்டு.
0: விஜயகுமார் ஷோவை காமெடியா கூட்டு போலான்னு பார்த்தா நீங்க ரொம்ப கருத்தா கூட்டும் போயிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்டு.
3: இல்ல சார், இல்ல சார், அது இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன் என்ன கேட்டீங்கன்னா. நானே அவங்ககிட்ட சொன்னேன், மேடம் அந்த சீட்டு பக்கம் காலி தானே இருக்கு, நீங்க அப்படி உட்காரலாம், நாங்க இந்த பக்கம் உட்காரோம்னு சொன்னதுக்கு அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஐயா, நாங்க எங்க பக்கம் உட்காந்துருந்தோம்னா வெயில் அடிக்குது பஸ்ல வரும்போது.
2: சரி, இப்போ எனக்கும் வந்து இந்த மாதிரி 4444 ஸ்டோரி இருக்கு. அதை நான் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு டைம் தான் இல்லை. இப்போ இது என்னன்னா, இது ஒரு ஷோ. இந்த ஷோவில் வந்து பஸ்ஸில் உட்காண்ட்ருக்கிறவங்க கிட்டே எப்படியெல்லாம் நீங்கள் வந்து சீட்டு, சில பேர் வந்து
0: 55வது கதையை இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஓகே விஜயகுமார், நம்ம அடுத்து நேர்கிட்ட போயிடலாம். நன்றி.
2: வணக்கம், யாருங்க இந்த?
4: ஹலோ, இனிய காலை வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
2: தாமரைக்கண்ணி மேடம், இனிய காலை வணக்கம், சொல்லுங்க. சூப்பரா இருக்கும், நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்மா.
2: இப்ப நீங்க சீட் கேளுங்க.
4: அப்படி கிட்ட தான் இடம் கேட்கணும்.
2: எனக்கு தெரியும், நீங்க அங்க கேளுங்க.
0: அம்மா கேளுங்க, வாங்க.
4: அம்மாக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே.
0: இடம் கொடுக்கலாமா? நானும் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுனால கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வரேன். எனக்கு தான் இப்பதான் சீட்டே கிடைச்சது.
4: எப்பா, நீங்க தான் இளைய தலைமுறைப்பா, உட்காரலாம்,
0: மயக்கம் வராதா, கால் வலி வராதா, மத்த எந்த விஷயமும் வராதா? எப்படி இளைய தலைமுறையா இருந்தா
4: இளைய தலைமுறைக்கு வரப்போது உங்களுக்கு இளைய தலைமுறை இருக்கலாம் உங்களுக்கு அடுத்ததா உட்காந்துருக்குங்க எப்படி லேடி சீட்டு காலி ஆயிட்டே இருக்கு எப்படி அங்க சீட்டு கிடைக்கும் நீங்க வந்து ஜென் சீட்ல வந்து நீங்க என்கிட்ட சீட்டு கேட்டு இருந்தா என்ன நியாயம் இதெல்லாம்
0: மதிப்பு குடுக்க வச்சுதான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா அப்படியே நான் பாட்டு உண்மனு உண்மை மாதிரி வந்துட்டு இருப்பேன்.

0: எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. சோ அதனால இந்த பாட்டு என்ன படம் என்ன பாட்டு எல்லாத்தையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேடு ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம்
1: 101.4
0: ஏழாமை சமதுல.
2: என்னமா இப்படி நினைச்சிட்டாங்க?
3: ரொம்ப அவமானமா இருக்குமாமா.

எல்லாம் பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனா நல்லா ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி.

0: காலையில சேர்ந்துக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சீனியருங்க சார்பா கேட்டுக்கிறோம். சாமியோ
1: போதுமானே புத்திமதி.
2: போதும்பா, போய் நல்லா படிங்க.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Get set go go.

0: 41 நிமிடம் ஆயாச்சு. சோ நாங்க வந்து பஸ்லயே தான் இன்னும் இருக்கோம், இன்னும் இறங்கவே இல்ல. ஏன் ஸ்டாப்பும் வரல, நவீன் ஸ்டாப்பும் வரல. ஒரு கானா பாட்டுலாம் வந்து கேட்டு அப்படியே வந்து ஜாலியா உட்காந்து இருக்கோம். சோ எங்களை சீட்டை விட்டு யாரு எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துலாம். வணக்கம் யாரிங்கிந்து.
1: அன்பான அன்பருக்கும் அன்பான சகோதரிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சகோதரனுக்கு காலை வணக்கம்.
1: சொல்லுங்க, மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார், நீங்க சொல்லுங்க.
1: நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க ரெண்டு இருபாலரும் உட்கார்ந்திருந்தா எனக்கு இடம் தருவீங்களா? கண்டிப்பா.
0: நான் என்ன சொல்றேன், நவீன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு, ஏதோ ஒரு மூலையில அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஜென்ட்ஸ் சீட்ல,
1: கண்டிப்பா
0: லேடி சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். யாராவது ஒருத்தர் சீட்ல இருந்து நீங்க எழுப்புங்க.
2: இல்ல இல்ல இல்ல, இப்ப வந்து பெனாசீர் வந்து ஜென்ட்ஸ் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட சீட் நீங்களே கேட்டுருங்க. தயவுசெய்து
1: என்னன்னா சார், போன வாரத்துல நடந்த நிகழ்வு சாட்டன் சீட்டா சொல்லிடுறேன். மதுரையில இருந்து ராமநாள் விடுக்க திருமணம் நல்ல முகூர்த்த நாள், போகையிலும் ஸ்டாண்டிங் வரையிலும் 2 hours ஸ்டாண்டிங்னா காலில் மதுரையில உட்காரமில்ல பயங்கர. எனக்கு பொதுவாகவே முட்டுவள்ளி, நீங்க சொன்னீங்களா முட்டுவள்ளி இருக்கிறவங்க இருக்குன்னு, அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வர்றேன். பக்கத்துல இருக்கிறது என்னை பார்த்துட்டு, தம்பி அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா வேண்டாம்ன்றான். ஆனா யங்ஸ்டர் உங்களை மாதிரி யங்ஸ்டரா இருக்காரு,
0: உங்களை மாதிரி
2: சொல்லி நீங்க வந்து நீங்க வச்சு செய்றீங்க, நீங்க கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. சரி சொல்லுங்க.

0: அவரே எந்திரிச்சார், என்ன ஆக்டிங் பண்ணல நிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரே எந்திரிச்சு எனக்கு ரொம்ப நன்றி சார் உட்காந்துருக்கு. நீங்க டைட்டில் ஏத்த போது அந்த
1: சூப்பரான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சீட்டு கேட்க போறீங்க. அவங்க வந்து பெனாஸ் வந்து ஜென் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வந்து உங்க சீட்டு, நீங்க உங்களுக்காக சீட்டை கேட்டு வாங்க போறீங்க அவங்க கிட்ட.
0: கண்டிப்பா
1: கேளுங்க.
2: சொல்லுங்க கேளுங்க.
0: சரி கொஞ்சம் எனக்கு இடம் கொடுக்குறீங்களா அண்ணா? எனக்கு ரொம்ப கால்வெளி மொட்டு வலி, எனக்கு 20 வருஷமா, எனக்கு இடம் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் பண்ணி கேக்குறேன் கொஞ்சம் பிளீஸ்.
2: இங்க எனக்கு அப்பூத்துல இருந்தே கால் வலிங்க, சுத்தமா முடியலங்க. இப்பதாங்க டேப்லெட் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டேப்லெட் போட்ட ஷீட்டு காட்டட்டுமா?
0: அப்படியோட கொடுங்களேன், ஜஸ்ட் எனக்கு சின்ன ஒரு கேள்வி பண்ணீங்களேன், அதாவது உதவியா போயிடும்.
2: இல்லங்க, நீங்க எனக்கு சீட்டு கேட்காம போனீங்கன்னா எனக்கு உதவியா போகும்.
1: வணக்கம் மாலினி தேவி அம்மா.
3: என்னம்மா
2: இந்தம்மா இப்படி நம்ம சண்டை போட்டுனுக்குது? ஏமா வேணும்னா
3: போடுறேன், மெதுவா கேக்குறேன்.
2: நான் கடைசியா எங்க வருதோ ஸ்டாப் அங்க இறங்குவாம்மா. உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லுமா?
3: கடைசியா இறங்கணும். நான் வந்து ரெண்டே பஸ் ஸ்டாப் தான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் நீங்க நான் உங்களுக்கு இடம் விட்டுறேன்.
2: ஐயோ இது பாருங்களேன், நல்லா கதையா இருக்குது. சீட்டை கேக்குது இந்த அம்மா சீட்டு.
3: அவங்க
1: சீட்டை விட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்களோ பண்ணீங்க. வேற சீட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா காலி பண்ணாங்கன்னா அப்புறம் போய்
2: அப்படி கேளுங்க. எல்லாரும் வந்து
1: அவன் நாங்க எடுத்துட்டு போவோமே, அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்க.
2: நீங்க நீங்க வாங்கிட்டு இப்ப வந்து எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்க கூடாது.
3: கொஞ்சம்
1: நாங்களே இவ்வளவு தூரம் நின்றுட்டு வந்து இப்பதான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசி இருந்தா எப்படி மாறலாம்?
2: வாய் பேச தெரியாத குழந்தை ஏமாத்தி சீட்டு வாங்க பாக்குறீங்க.
3: நான் பசுல பேருக்குமா எல்லாம் இது மாதிரி நான் வாயாலே பாத்துட்டே
1: அம்மா. சூப்பர்மா, அற்புதமான ஒரு பட்டம் கொடுத்துறீங்க பெனாஸுக்கு.
2: சரி, நீங்க இவ்வளவு கேட்டதுனால நான் வந்து சீட்டை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா ரெண்டு ரெண்டு ஸ்டாப்பிங் போனோடனே கட்டாயமா இந்த சீட்டை எந்திரிக்கும் போது என்ன நீங்க கூட்டி உட்கார
3: வச்சிருந்தீங்க.
1: போமா நீயே வச்சுக்க உன் சீட்டை அப்படின்னு. அடுத்த நேயர் இருக்காங்களா?
2: நேயர்கள்லாம் இருக்காங்க. நம்ம தான் வந்து இன்னும் பஸ்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கோம். ஒரு சூப்பரா ஒரு பாட்டு
1: கேட்டு வந்துடலாம் நினைக்கிறோம்.
2: சிதுவும் வந்து பஸ் சம்பந்தப்பட்ட பாட்டு தான்.
1: சூப்பருங்க
2: இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
1: பாட்டை கேட்டு முடிச்சு வந்துடலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சொல்லுங்க தம்பி, பாக்க குட்டியா இருக்கீங்களே, சொல்லுங்க என்ன வேணும்?
1: இல்ல நான் கீழே விழுந்துட்டேன், பயங்கரமா அடி
0: மத்தவங்க
1: கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பெரிய மனசு பண்ணி கொடுக்கக்கூடிய ஆளாச்சு நீங்க.
0: எனக்கு இப்போ சீட்டு குடுக்கணும் தான் தோணுது, ஆனா
2: நான் முடிவு வந்துட்டேன்.
0: நான் வந்து சீட்டு தம்பி, இங்க பாருங்க, இங்க பாருங்க அக்கா,
1: உங்க வீட்டுல ஒரு தம்பி இது மாதிரி கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தா நீங்க பொறுப்பீங்களா? இல்ல நீங்க,
0: என் தம்பி இதை விட அடிபட்டு கிடந்தான் பாவன், இப்பதான் கால தள்ளி விட்டு வந்தேன், உனக்கு தெரியாது என்ன பத்தி.
1: ஒரு ப்ளீஸ் மேம், ஒரு 15 minutes மாத்திரம் நான்
0: உட்காந்துக்கிறேன், ஒண்ணுமே இல்லப்பா, 10 நிமிஷத்தே ஸ்டாப் வந்துடும், நான் இறங்கிடுவேன், நான் இறங்கின உடனே ஃப்ரீயா இருக்கும், அப்ப நீங்க உட்காந்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே,
1: 10 நிமிஷம் தானே மேம்.
0: ஓகே, குட் பை. குட் பாயா இருக்கணும், இப்ப எல்லாம் வந்து அக்கா கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, குட் பாயா இருக்கணும்.
1: மறக்கூடாது.
2: உலக விஷயங்கள நீங்க பஸ்லயே பேசிட்டு போவீங்க.
0: ஆமா, நான் 10 நிமிஷத்துல இறங்க போறேங்க, நீங்க வேற. ரொம்ப நன்றி சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி.
0: ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக பேசுனீங்க, ஜாலியாக பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷோ. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய
2: பகுதியில் இருக்கும் நிறைவு செஞ்சுக்கிட்டு இன்னும் பாடல் நிறைவு பாடலாம் இடம்பெற போதுன்னு சொல்லிடுங்க.
0: சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக
2: பஸ்ல போற மாதிரியான ஒரு பாட்டு இருந்ததுனால எல்லாம் பஸ் பாடலாவே இருக்கு.
0: ஆமா, பஸ்ல போறது மட்டும் இல்ல, ஒரே பாட்டுல ஓ ஹோன வரணா இல்லையான்னு பாருங்க, அந்த மாதிரி
2: அப்படி ஒரு பாட்டு. சூப்பருங்க,
0: மோட்டிவேஷனல் சாங் இது.
2: ஓகே, இந்த ஒரு மணி நேரம் ரொம்பவே கலகலப்பா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனதாக உங்களுக்கும் மிகப்பெரிய அளவு நன்றி தெரிந்து சொல்லி கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி.
0: எஸ், நான் வந்து இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில சமையான பேசோட சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாரும் கூட மீட் பண்ணதுக்காக ஓடி வந்தது. அதற்கும் நீங்க என்ன பண்ணோம், எஸ் நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் 91.4 கேட்டு அப்படி என்ஜாய் பண்ணுங்க மக்களை. சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக நான் சொன்ன மாதிரி பாடலாம் தீவே கேட்டு ஸ்டே டியூன், டாடா, பை பை.

0: பூமலரும் திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 10:53 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு.
1: இருக்கும் நிறைவா நேர் யார் இணையறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க இருவரும்.
1: நல்லா இருக்கு சந்திரசேகர், அடிச்சு புடிச்சு வந்துட்டீங்க.
2: ஆமா, கடைசி பஸ்லயாவது ஏறி நம்ம போறோம் அப்படின்ட்டு வந்துட்டேன்.
1: சூப்பர். நீங்க யாருகிட்ட சீட் கேட்க போறீங்க?
2: நம் பெனாஸ்மா கிட்ட தான்.
1: சூப்பர், கேளுங்க
0: கேளுங்க சார், கேளுங்க.
2: எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2.2 லட்சம் புதிய நோயாளிகள் சேர்கின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கூடுதல் தேவை ஏற்படுகிறது. டயாலிசிஸ் சிகிச்சையின் அதிக செலவானது அத்தகைய நோயாளிகளை கொண்ட ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நோயாளிகளுக்கு சிறுநீரக பராமரிப்பு சேவைகளை எளிதில் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் 2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழை மக்களுக்காக இலவச டயாலிசிஸ் சேவைகளை வழங்குவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் 2016 ஆண்டு ஏப்ரல் 7 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஹீமோ டயாலிசிஸ் சேவைகள் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சேவைகள் என 2 கூறுகள் உள்ளன. தேசிய சுகாதார இயக்கம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தேவைக்கேற்ப ஹீமோ டயாலிசிஸ் சேவை வழங்குவதற்காக டயாலிசிஸ் மையங்களை நிறுவுவதை ஆதரிக்கிறது. பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் PMNDP இணையதளம் NHM திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து டயாலிசிஸ் மையங்களையும் ஒருங்கிணைத்து சிறுநீரக பதிவேட்டை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் இது மாநிலத்திற்குள் மற்றும் நாடு முழுவதும் தரவு பரிமாற்றத்தை உறுதி செய்யும். ABHAN என்பது இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலில் ஒருவர் பங்கேற்பவர் என்பதை தனித்துவமாக அடையாளம் காட்டும் 14 இலக்க எண் ஆகும். ABHA ஆபா எண் ஆனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் உள்ள சுகாதார வழங்குநர்கள் மற்றும் பணம் செலுத்துவோரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை உருவாக்கும். ABHA ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு முகவரி என்பது உங்கள் சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பகிரவும் அணுகவும் உதவும் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டி ஆகும். ABHA எனப்படும் ஆபா சுகாதார அடையாள அட்டையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுகாதார சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு சுகாதார வழங்குநர்களிடையே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த நன்மைகளை வழங்குகிறது. பொது சுகாதார திட்டங்கள் முதல் காப்பீடு திட்டங்கள் வரையிலான அனைத்து சுகாதார பலன்களையும் தனித்துவமான ஆபா எண்ணுடன் இணைக்கலாம். மேலும் இதன் மூலம் சிரமமில்லாத அணுகல், எளிதான PHR பதிவு மற்றும் நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருத்தலை தவிர்த்தல் ஆகியவை இதில் அடங்கும். அது மட்டுமின்றி நபர்களை தனித்துவமாக அடையாளம் காணவும் அவர்களை அங்கீகரிக்கவும் மேலும் அவர்களின் சுகாதார பதிவுகளை பல அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைக்கவும் ஆபா எண் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சேவை என்ற கருத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ் திட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் டயாலிசிஸ் நோயாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு டயாலிசிஸ் மையத்திலும் டயாலிசிஸ் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். PMNDP அதாவது பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் போர்ட்டலின் சுகாதார வசதி பதிவகம் என்பது நாட்டில் உள்ள நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சார்ந்த சுகாதார வசதிகளின் ஒரு விரிவான தரவு தொகுப்பாகும். இதில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நோயறிதல் ஆய்வகங்கள் மற்றும் படமெடுப்பு மையங்கள், மருந்தகங்கள் போன்ற

பொது மற்றும் தனியார் சுகாதார வசதிகளும் அடங்கும். பதிவு செய்வதன் மூலம் சுகாதார மையங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலுடன் இணைந்து ஒரு தேசிய தளத்தில் பட்டியலிடப்படும். இது சுகாதார மையங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவைகளை நாடும் குடிமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும். பதிவு செய்யும் சுகாதார மையங்களில் பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை பெற முடியும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேரம் 12:25 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதியா நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலை வந்து எல்லாருக்கும் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சிறப்பாக அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி அந்த கலையை வந்து ரொம்ப அழகாக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். உணவகங்கள்லையும் சரி, பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லையும் சரி, சமைக்கக்கூடிய அளவில் ஆண்களும் வீட்லையும் வெளியிலையும் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு நிலையில் பெண்களும் அப்படின்னு எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழிலாக கலையாக இது வந்து இருக்குது. இப்போ அதில் சிலரோட சமையல் மட்டும் ஏதோ ஒரு அளவில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிரும். இதே பொருள் தான் நானும் போட்டேன், ஆனால் டேஸ்ட் இந்த அளவுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சாதாரணமாக வீடுகள்லையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த சமையலில் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும் இல்லையா ஸ்பெஷலாக? இந்த ட்ரிக்கை நான் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் பா, அதனால தான்ப்பா இந்த ஒரு டிஷ் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நாம் சொல்லுவோம். அப்படி சமையலில் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் உங்களுக்காக கற்றுக் கொடுத்தவர் யார், யாரிடமிருந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரெயின்போ எஃப்எம் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298600038 இல்லைனா 295205554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பர் இணைப்பு என்ன போட்டுட்டு உடனே கால் பண்ணுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலா மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம். சமையல்ல இந்த ஒரு ட்ரிக் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு வந்து நீங்க சொல்றது?
2: எங்க அம்மாவோட எல்லா சமையலும் கத்துக்கிட்டாங்க, ஆனா வீர மட்டும் தெரியாது. எங்க அக்கா பண்ண சண்டையெல்லாம் எப்படி மாசம் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மா கத்துக்கிட்டாங்க. அது எப்படிதான் பண்ண மேடம்? அப்ப ஒரு நாள் செஞ்சு பார்த்தா என்னவே ட்ரீட்டா செய்ய பிரியாணி கொடுத்து எங்க அம்மா எனக்கு கூட்டாங்க, அக்காவும் சாப்பிட்டாங்க, அக்கா சாப்பிட்டாங்க. எப்படி எடுக்க தெரியல, எப்படி கத்துக்கானே, அதெல்லாம் ஒரு இதுதான் மேடம். இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்து எங்க அக்கா ரொம்ப நல்லா செய்யும் சாமிட்டு என்ன வாங்கினாங்க மேடம்.
0: பாருங்களேன், அம்மா சொல்லி கொடுத்த அம்மா விட நீங்க டாப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா சொல்லி கொடுத்தது மட்டும் பண்ணீங்களா, இல்ல அதை தவிர நாம இத நாமளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போட்டு பண்ணீங்களா?
2: அம்மா
0: அதேதான் அவ்வளவுதான் போங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி இல்ல, நாம ஒரு வேலை செஞ்சு அதை மத்தவங்க பாராட்டும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. வணக்கம் அழைன் போயார், எங்க இருந்து? சொல்லுங்கம்மா, வரும்பொழுதே அப்படியே ஒரு மகிழ்ச்சி சொல்லுங்க. என்ன ஒரு ட்ரிக் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க?
3: நானே கண்டுபிடிச்சதுதான், அந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து தாளிப்பு எல்லாரும் நார்மலா தாளிக்கிறது மாதிரியே தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் தக்காளியையும் கொஞ்சம் லேசா வதக்கிட்டு அதை மிக்சியில ஒரு ஓட்ட ஓட்டிட்டு அதையும் அந்த தாளிப்போட சேர்த்து ஒரு மாதிரி கிரேவி ஆக்கிட்டு வத்த குழம்பு வச்சோம்னா சேர்ந்தாப்புல நல்லாவும் இருக்குது, டேஸ்டாவும் நல்லா இருக்குது,
0: இல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இல்லையா? அது
3: திக்னஸ் கொடுக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது நானா கண்டுபிடிச்சது, ஆனா தேங்காய் எல்லாம் போடக்கூடாது.
0: தேங்காய் போடக்கூடாது?

0: ஆமா, பெரிய வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, வத்த குழம்புக்கு தாளிப்பு, என்னென்ன போடணுமோ
1: அதோட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சு போடுங்க, சூப்பரா வரும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க.
0: அதுலதான் ஒரு அதுக்கு தேவையான மிளகாய் துளியும் போட்டு ஒரு ரெண்டு பெரட்டை பெரட்டி புளி தண்ணிய ஊத்துனோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையா நல்லா இருக்கும்.
1: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாருமே இந்த மாதிரி ட்ரிக்கு சொல்லுவாங்களா, நமக்கு இன்னைக்கே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணும் இல்லையா, அதுவும் நல்லா பசி நேரம் வர ஏற்கனவே ரெண்டு டிஷ் போயிடுச்சு. அடுத்து யார் இங்கிருந்து பேசுறாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அண்ணா வாழ்ந்து
1: சொல்லுங்கம்மா. ஒவ்வொருத்தரா இன்னைக்கு வந்து பசிய தூண்டி விட போறீங்க.
2: காரக்குழம்புலாம் வைப்போம் பாத்தீங்களா, கொஞ்சம் புளி தூக்கலா வச்சுட்டு வைக்கும் போது கடைசியில இறக்கம்னா கொஞ்சம் ஒரு வெல்லம்
1: என்ன போட்டீங்கன்ற சீக்ரெட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க யார்கிட்டயும்.
2: கொஞ்சமா போடணும், அப்படியே மூடி வச்சுட்டு வச்சுக்கீங்க, அது நேராய் சாப்பிடுவோம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்புறம் முருங்கையில இருக்கு பாத்தீங்களா, அம்மா அம்மா கொத்து கொடுத்தது முருங்கையில வதக்கிட்டு தேங்காய் போடாம அரிசி இருக்கு பாத்தீங்களா, அரிசி குழுங்கல் அரிசியை வறுத்துட்டு கடைசியில இறக்கும் போது அப்படி லைட்டா அது கொஞ்சம் நுணுக்கணும்,
1: பொடிச்சு தூணும்,
2: பொடிச்சுட்டு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்க, தேங்காய் போடாமே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்,
1: செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இந்த அரிசியை வறுத்து அதுல சக்கரை போட்டு அதை ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டு இல்ல,
2: அதெல்லாம் டீல போட்டு ஊற வச்சுலாம் சாப்பிட்டு பிளைன் டீல எல்லாம் ஊற வச்சு சாப்பிடுவோம்
1: பாருங்களேன். அப்பலாம் ஸ்கூல்ல இருந்து வந்தா இதானே ஸ்நாக்ஸ் நமக்குல.
2: ஆமா ஆமா, அப்பலாம் அரிசி வறுத்து வச்சிருவாங்க. அது அதனா இப்ப நல்ல பொரியும், இப்ப உள்ள அரிசி அவ்வளவு பொரிய மாட்டுக்குப்பா, நீளமா நல்ல பொரியும்.
1: பொரியல் இதெல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்ல பொடிச்சு, நிறைய பேருக்கு தேங்காய் போட்டா பிடிக்கும், சில பேருக்கு பருப்பு போட்டா பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இந்த மிளகாய் அரிசி இதெல்லாம் வறுத்து பொடிச்சு போட்டா பிடிக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட் தானே, அந்தந்த நம்ம எதை சேர்க்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய சுவையும் வந்து கூடும் இல்லையா. வணக்கம் இழையின் போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லா
1: இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன சமையல்ல நீங்க ஸ்பெஷல், என்ன ட்ரிக் ஃபாலோ பண்றீங்க அதுக்காக?
3: காரக்குழம்பு வச்சேன்னா அரிசியும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துடணும், வறுத்துட்டு அந்த முருங்கைக்கீரைய போட்டு நல்லா வதக்கி இந்த அரிசி கூட மிக்சில போட்டு போட்டு திண்டி அந்த கார குழம்பு ஊட்டி அந்த முருங்கைக்கீரைய ஊட்டி நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே மயங்கி
1: அவ்வளவுதான் போங்க, விழுந்துட்டேன் போங்க அப்படியே நீங்க சொல்லும் பொழுதுமே ரொம்ப சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அழகு, நன்றிமா.
3: அந்த அழகு சூப்பரா இருக்கு,
1: அவ்வளவுதான்மா, நன்றிமா. போங்க, ஒரு வாரத்துக்கு சமையல் பிரச்சனை வீட்டில் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். எஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அப்படின்னா, ஒவ்வொரு சமையல் ஒவ்வொருத்தருக்கு ஸ்பெஷல், கைப்பக்குவம்னு கூட ஒன்று இருக்குது இல்லையா, ஒரே குழம்பு தான் எல்லாரும் வைக்கிறாங்க, ஆனால் உந்து மட்டும் என்னம்மா இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்போம் இல்லையா. கைப்பக்குவம், அந்த பக்குவமாக ஒவ்வொரு பொருளையும் நாம் அந்தந்த நேரத்தில் போடணும், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு சமையல் முடிஞ்சால் போதும் அப்படின்னு வந்து எடுத்து வைக்காமல் எந்தெந்த நேரத்தில் எது வதங்கினதுக்கப்புறம் எதை போடணும், எதுக்கு முன்னாடி பின்னாடி எதை போடணும் அப்படிங்கிறதுல கூட ஒரு மாபெரும் சூட்சமெல்லாம் அப்படியே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா, குரலில் தாமரையின் வரிகளில் எஸ் ராஜ்குமாரின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

நேரம் 12:19 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சமையலில் நீங்கள் ஃபாலோ பண்ற ஒரு ட்ரிக்ஸ், அந்த ட்ரிக்ஸை யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அதை எங்களுக்கு நீங்க இன்னைக்கு சொல்லித்தர போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055554. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க.

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: சமையல் அப்படிங்கிறது வந்து நாம நம்ம குணாதிசயம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அன்னைக்கு சமையல் வரும். நாம என்னதான் எவ்வளோ பொருள் போட்டு எவ்வளோ ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் கூட நம்ம மகிழ்ச்சியா சமையல் பண்ணோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியும் அந்த சமையலோட கலக்கும் பொழுது இன்னும் அதனுடைய சுவை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பவுமே வந்து மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு நாம ஒரு வேலையை செய்யணும். வெறும் சமையல் மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா நினைச்சு செஞ்சோம், ஐயோ கடமையேன்னு நினைச்சு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரவே வராது. அதனால எந்த ஒரு நிலையையும் நாம வந்து ரொம்ப சந்தோஷமா அணுகும் பொழுது நாம எதிர்பார்த்ததை விட அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா அமையும் அப்படின்னு சொல்லலாம். என் சமையல்ல நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ட்ரிக். வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
2: நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சாந்தி மேடம்.
2: நான் ஃபாலோ பண்ற ட்ரிக்ஸ்னா, சக்கரை பொங்கல் செய்யும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிறுபருப்பை வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியோட போட்டு களையணும். அப்படி களைஞ்சாதான், ஏன்னா தண்ணி ஊத்திட்டா அது வந்து வறுக்க முடியாதுல்ல. சோ நம்ம வறுத்துட்டு அதை களைஞ்சு அதை செய்யும் போது நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம வீட்டுல நம்ம யூஸ் பண்ற மஞ்சத்தூள் மட்டும் வேணா நம்ம வாங்கிக்கலாம் வெளியில. மத்தபடி இந்த சாம்பார் தூள், அந்த தூள், இந்த தூள் அதெல்லாம் நம்ம வீட்டுலயே எங்க அம்மா எல்லாம் ஒரே ஒரு தடவை மிளகா தூள் தான் அரைப்பாங்க, அதுலயே எல்லாத்திலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கடையில கூட குழம்புக்கு ஒரு தூள், சாம்பாருக்கு ஒரு தூள், சிக்கன் மட்டன் வித விதமா விற்பாங்க. அது நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சாலே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி எங்க கிராமத்துல புளி வந்து சூப்பரா இருக்கும். அந்த புளிய யூஸ் பண்ணி என்ன மீன் குழம்பு வச்சாலும் புளி குழம்பு வச்சாலுமே சூப்பரா இருக்கும். சோ நம்ம அந்த ஊர்ல இருக்கிற அந்த புளி வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறியில ஃப்ரிட்ஜ்ல வைக்காம செஞ்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும். அது மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சு செஞ்சாலே நல்லா இருக்கும். கடையில எல்லாமே மசாலா அது இதுன்னு வாங்கி செய்யறதுனால நமக்கு டேஸ்டே வராது. கொஞ்சம் கெமிக்கல் இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எந்த தூளுமே அரைக்க தெரியாது, நானும் கேட்க கூடாதுன்னு தான் இருக்கேன். எங்க அம்மாவே செஞ்சு கொட்டோம், ஏன்னா அது கொஞ்சம்
1: சூப்பரா சொன்னீங்க, சாந்தி மேடம் நன்றி நன்றி. இதுவும் வந்து சில பேர் அந்த பொருளை கேட்டாலே தலை சுத்தி போகும், இந்த மசாலாக்கு இவ்வளவு பொருள் போடணுமா, அட போப்பா யாராவது அரைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் வந்து ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையாக சொல்ல போனோன்னா காலையில் எழுந்தால் உடனே ஆஃபீஸ் போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு என்ன கையில் கிடைச்சதோ எதை சிம்பிளாக செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. லீவ் விட்டால் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, சரி இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா சமைக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நாள் தானே நமக்கு ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. இப்படி ஒரு டபுள் மைண்டாகவே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் என்ன தான் நாம் பார்த்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது பெஸ்ட்டாக வரணும் வித்யாசாகர் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேரம் 12:29 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சமையலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் யார் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் அதில் வந்து ஜொலிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் எங்கள் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2950205544 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்கள். பொதுவாக இந்த பூரி சப்பாத்தி அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் நேரத்தில் அவசர அவசரமாக நீங்கள் வந்து அந்த பூரியோ சப்பாத்தியோ செஞ்சால் கூட மதியானமாக இதையே பேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ அது சாஃப்டாக வரணும்னா நிறைய பேர் வந்து அதுக்கும் ஒவ்வொருத்தர் அவங்க ஸ்டைலில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றி நாம் அதை பிசையறதுக்கு பதிலாக வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து இல்லை வெண்ணெய் சேர்த்து, சில பேர் வந்து அந்த முட்டையில் இருக்க வெள்ளை கரு அதை கூட சேர்த்து வந்து பிசையறது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு பிசைவாங்க. நிறைய பேர் வந்து வாழைப்பழம் போட்டு கூட நான் பிசைஞ்சு செய்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சாஃப்டாக அந்த சப்பாத்தி வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, நாம் அதை சாஃப்டாக வரணும் அப்படின்னா சாஃப்டாகவே பிசைஞ்சால் போதும், அது நல்லாவே வரும். அதை போட்டு நிறைய பேர் வந்து அடித்து துவச்சி அந்த மாதிரியெல்லாம் வந்து சப்பாத்தி செய்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி சாஃப்டாக நாம் பிசைஞ்சு செய்யும் பொழுது அது வந்து நல்லாவே வரும். அதே மாதிரி இந்த பூரி வந்து பொதுவாக மொறுமொறுன்னு இருந்தால் அப்படியே அந்த பூரி பார்த்த உடனே சாப்பிடணும் போல குழந்தைகளுக்கெல்லாம் தோணும் இல்லையா. அப்போ அதில் வந்து அந்த மாவு பிசையும் பொழுது பூரிக்குன்னு தனியாக நம்ம பிசைவோம் இல்லையா, அப்படி பிசையும் பொழுது அதில் ரவையோ இல்லை கொஞ்சம் சர்க்கரையோ நாம் வந்து சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த மொறுமொறுப்போட அந்த சுவையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி இன்னும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஏற்படும். வணக்கம் அழைன் போ, யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குள்ளேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. நிறைய ட்ரிக்கெல்லாம் எல்லாம் செய்வாங்க. ஆனா நான் வந்து என்ன செய்வேன், என் தோழி ஒருத்தி ஒரு தடவை அவரைக்காய நல்லா பண்ணிருந்தா, ஏன்னா அவரைக்காய் சும்மா அடிச்சா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஆனாலே அவங்க வீடு எங்க வீட்டுல வந்து தோட்டம் இருக்கு, அவரைக்காய் நிறைய முளைச்சு கிடக்கும். ஏன்னா என்ன புரியாம இருப்பேன், அப்ப அவ பண்ணதை பார்த்துட்டு வந்து அவரைக்காய் ஆஞ்சு நல்லா பொடிசா நறுக்கி போட்டு வெங்காயம் தக்காளி பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும், சோம்பு போட்டு தாளிச்சு இந்த வெங்காய சாம்பார் பொடியை ஒரு ஸ்பூனை போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்த அவரைக்காயும் கொட்டி நல்லா சுருளை சுருளை வதக்கி வச்சேன் இந்த அவரைக்காயை. அச்சா அப்படி சாம்பாருக்கு ரசத்துக்குள்ள அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சுங்கம்மா.
0: சொல்லும் போதே சாப்பிடணும்னு தோணுதே.
1: அதே மாதிரி என்ன காயும் பண்ண தக்காளி வெங்காயம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும், அதான் மெயின். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறது மசால் பண்ணும் போது தேங்காய் வெள்ளப்புடு மறந்துட்டேன், வெள்ளப்புடு இஞ்சி கொஞ்சம் போடணும் அவசியம், ரெண்டு வெள்ளப்பு கொஞ்சம் இஞ்சி துண்டு நல்லா நச்சு போட்டுருணும், போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கருவேப்பிள்ளையும் போட்டு நல்லா சுருள் சுருளை கிண்டிக்கிட்டு கடைசியில் இறக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கனிதலையை தூவிட்டு திரட்டி வச்சீங்க வைங்களே, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்து கொடுத்து விட்டா கூட காளியாகி வந்துடும்.
0: அதுலயே சாதம் கூட அப்படியே போட்டு ஸ்கூலுக்கு கூட கட்டி அனுப்பலாம் போல இல்லையா, நல்லா இருக்குமே.
1: சாதம் கட்டலாம் ஆனா
0: கட்டப்போறாங்களோ தெரியல பிள்ளைங்களுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க,
1: நான் அந்த மாதிரி பண்ணதுனால பிள்ளைங்க பேரன் பேத்திய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா காய்கறியும்.
0: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, நன்றிங்க. காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் காயா கீரையா எனக்கு வேணாம்ப்பா, காய்னா கூட அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நான் இந்த காய் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கறது, உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்களா நான் சாப்பிட்றேன், இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற காயெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். நாமளும் அவசரத்தில் ஐயோ காலையில் சீக்கிரம் போனவே நமக்கு இந்த காயெல்லாம் ஈஸியாச்சே, கட் பண்ணுறதும் ஈஸி செய்கிறதும் ஈஸி அப்படின்னு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி க்ரீனாக இருக்கிற காயெல்லாம் கூட எப்படி நாம் பிள்ளைங்க கிட்ட

கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பேசுவோம் தொடர்ந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். முதல்வன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து. வரிகளில் ஏ ரஹமானின் இசையில் கருணைந்திருங்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனிதநேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார்.

0: மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000-க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000-க்கும் மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல்

0: கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சமையல் சிறப்பாக அமையணும்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சில ட்ரிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ முதல்லையே நாம் பேசுன மாதிரி அந்த வதக்கும் பொழுதுமே ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனையை வச்சே வந்து என்ன சமையல், அது எப்படி அந்த சுவை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அப்போ ஒவ்வொன்றும் அது வதங்குற வரைக்கும் நாம் பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்தடுத்த பொருளை சேர்த்து செஞ்சாலே அதுவே நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சமையலில் ருசி மட்டும் வந்து அவசியம் கிடையாது, மெயின் இருக்க வேண்டியது அதுல ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான். வணக்கம் இளையின் போய், யாரு இங்க இருந்து?
2: முங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, வணக்கம்.
2: எங்க வீட்டுல என் சம்சார ரசம் வச்சாருனா ஏழு ஊருக்கு வாசனம். பருப்பு சாம்பார் வச்சாலே போதும், அவ்வளவுதான், அப்படியே தூக்கம்
0: போதும். போங்க, சாம்பார் ரசம் அப்படியே லைனா சொல்லியாச்சு. இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இறக்கும் பொழுது எந்த ஒரு குழம்பையும் நாம அப்படியே கடைசியா இறக்கும் பொழுது அது மேலாப்புல அப்படியே நல்ல நெய்யோ இல்ல நெய்யோ லேசா விட்டு இறக்கணும்னு வைங்களா, அது இன்னும் வாசனை. பத்மாவதி மேடம் சொன்னபோது சொன்னாங்க வெந்தயம் வதக்கி போடுறது அப்படிங்கிறது, வெந்தயம் சீரகம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி லாஸ்டா அந்த தூவருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த சிறுபருப்பு சாந்தி மேடம் சொன்னாங்க அதை வறுத்து நம்ம அந்த சக்கரப்பொங்கல் வைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெண்பொங்கல் செய்யும் பொழுது கூட அந்த பருப்பையும் அரிசியையும் நாம வறுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சு சமைக்கும் பொழுது அந்த ஒரு வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: செங்கல்பட்டு.
0: செங்கல்பட்டுல இருந்து
3: சீதாமா.
0: சீதாமா சொல்லுங்கம்மா, என்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க?
3: நாங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம், சீரக ரசம் வைப்போம். எப்படின்னாக்கா ஜீரகம்,
0: கருவேப்பிலை,
3: வந்துட்டு இது ஒரு தக்காளி, நாலு காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா ஏதாவது நாலு தேவை தகுந்த மாதிரினா அதை நல்லா அரைச்சிருவோம். அரைச்சு புளி மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் இதை நல்லா இது பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி அதை கொதிக்க விட்டுருப்போம்.
0: மிளகே போட மாட்டீங்க?
3: வெறும்
0: சீரக ரசம். அடடா அடடால, ஜீரணத்துக்கு ரசம் அப்படின்னாலே ஜீரணத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருள், ஒரு உணவு பொருள் தான் இல்லையா. அப்ப அந்த சீரகத்தை வச்சு ஒரு ரசம் செய்யறது அப்படிங்கறது ஒரு நல்ல ரெசிபி. இப்போ என்னதான் நாம வந்து சமையல் விதவிதமா செஞ்சாலும் கூட புளிப்பு உப்பு காரம் மசாலா எண்ணெய் இதெல்லாம் நாம வந்து அதிகமா சேர்க்காம சமைக்கிறது அப்படிங்கிறது எல்லா வயசுக்காரங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம். சில வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விதவிதமா செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லையா. எல்லா உணவும் எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கக்கூடிய வீடுகளும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது பொதுவா நம்ம சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் ஒரு அளவோட நாம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அளவா செஞ்சு சூடாவே சாப்பிடணும், பழச ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அதை எடுத்து வச்சு சாப்பிடுறது, அடிக்கடிக்கு சூடு பண்ணி சாப்பிடுறது, இப்போ அந்த குழம்பெல்லாம் சுட வச்சு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து ஆரோக்கிய கேடு அப்படின்னு சொல்லலாம். அதனால பழங்கள் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கும் அது ஆரம்பத்திலிருந்தே நாம நிறைய கொடுத்து அவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அவங்கள பழக்கி அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகா வந்து சமையல் குறிப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய நாம பேசணும். எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்பிட்டு மீண்டும் 2:15 வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா வரிகளில் மற்றும் இசையில் SP பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் சுனந்தா இணைந்து பாடிய பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 60களில் 70களில் வெளிவந்து எல்லா தரப்பினரையும் கேட்டு ரசிக்க வைக்கக்கூடிய கவித்துவமான வரிகளையும் இசை மேன்மையும் ஒரு சேர கொண்டிருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பு தான் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். உங்களுக்காக 60களில் 70களில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை வழங்குறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் ஒரு தலைமுறை, அதுவும் 60களில் 70களில் இருந்த தலைமுறை அப்படின்றது பாடல் வரிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு கவித்துவத்தை அந்த பாடலில் எப்படி மெருகேற்ற முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக அந்த 60-70 காலகட்டத்தை நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்களை இந்த தருணத்தில் நாம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் படிக்காத மேதை திரைப்படத்திற்காக ஏ.எல். ராகவன், ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரில் திரைக்காணும் நிகழ்ச்சியோடு தான் நடந்திருக்கிறீங்க. திரைக்காணும் நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாவை விளக்கு. திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் அவர்களுடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம். தொடர்ந்து

0: இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி

0: எல்லாமே சமதோலு.
1: அவசர பொருள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களை 1:10 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் திரைகாணும் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாதை தெரியுது பார் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், S. ஜானகி இருவரும் இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம்.

கேட்க இருக்கக்கூடிய பாடல். குற வஞ்சி திரைப்படத்திற்காக பி சுசிலா, பி லீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா, பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களாக கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நெல்லை திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்ததான் நமக்கு கேட்கக்கூடிய பாடல் கைராசி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் கேட்குறது. இணைஞ்சிருக்க போகிறோம்.

0: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான

0: கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேர்களை 1:31 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் திரை காணும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திரை காணும் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து ஆளுக்கொரு வீடு திரைப்படத்திற்காக ஏல் ராகவன் ராணி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களாக அடுத்தடுத்த 2 பாடல்களாக இடம்பெறுது. இணைந்திருங்கள்.

0: போட்டானு காசு அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ நடக்க நடந்து கொஞ்சம் போடு
0: சாமி காசி.

பிறகு 1:40 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் திரைக்காணும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். திரைக்காணும் நிகழ்ச்சியில் 60களில் 70களில் வந்திருக்கக்கூடிய செவ்வியல் தன்மை வாய்ந்த சில திரை இசை பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக எல் ராகவன் எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அதனைத் தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அடுத்தடுத்து 2 பாடல்களாக கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பத்தாம் காசு படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் காசு பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயது.

Mm-mm.

0: சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன

1:48 நிமிடம் ஆகிடக்கூடிய இந்த தருணத்தில் நாம் திரை காணும் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். 60களில் 70களில் வெளிவந்திருந்து ரசிகர்களோடு ஒரு சேர ஈர்த்து கொண்ட திரை இசை பாடல்களுடைய அனுபவம் இப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் நவகிரகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து மாலதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த 2 பாடல்கள்லாம் இடம்பெறுது.

நேர்களின் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் திரைக்காணும் நிகழ்ச்சியோடு தான் இந்த ஒரு மணி நேரம் அடைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உத்தரவின்றி உள்ளே வார்த்தை படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி, எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் நால்வரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து

0: நேர்களே, ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France, to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership to be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in next 2 to 3 days. Over 5,000 Bharatanatyam dancers create Guinness World Record for the largest Bharatanatyam dance lesson in Colombo. And in ICC Women's T20 World Cup, India to begin

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து ரமேஷ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வைரமுத்து, வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் பாடல்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: நேரம் 2:31 45 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா குரலில் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக கேட்டிணைந்திருப்போம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov

0: POV.in website visit பண்ணுங்க.
1: Rainbow Melodies. இதமாய் இசையாய்

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 2:50 50 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா மற்றும் சித்ரா குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு நைந்திரங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:03 திரைகானம் கேட்க இருக்கிறோம். மனதிற்கு பிடித்தமான நெருக்கமான பாடல்களை எல்லாம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா குரலில், இளையராஜாவின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு.

நேரம் 3:23, 25 நொடிகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை வழங்கியுள்ள செய்தி குறிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை BBSC மற்றும் AH மற்றும் BTEC, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: 104.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 3:26 ஆயிற்றுக்கு. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 3:30 45 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: விக்ரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல்.
1: கண்ணே, பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீனு தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

எஃப்எம் ரெயின்போ 91.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:40 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 3:49 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து. தேவேந்திரன் இசையில், வைரமுத்து வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைகாணம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நேரம் 3:55:17 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவா எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 4:03. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பண்ணலாமா
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நான் விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 இல்லைனா 298-5-2-55-4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பர் இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
1: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான விடுகதை, 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய், அது என்னது சார்?
3: 100 கிளிக்கு ஒரே வாயா?
1: ஆமா, என்னடா இருக்கு
3: 100 கிளி?
1: ஆ, 100
3: கிளி. என்ன ஒரு சின்ன குறிப்பு?
1: அது வந்து நம்ம சாப்பிடுற பொருள் தான்.
3: 100 கிளிக்கு ஒரே வாய்.
1: சொல்லுங்க சார், 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய். 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய், என்னவா இருக்கும் விடை? ஒரே வாய் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மணலி மாறன்.
1: மாறன் சார், சொல்லுங்க சார், 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய்.
4: 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய்.
1: ஆமா,
4: அப்படி
1: என்னவா இருக்கும்?
4: அது வந்து பாத்தீங்கன்னாக்க, அது காய்கறி ஏதோ சொன்னீங்க.
1: ஆமா, சாப்பிடுற பொருள்னு சொன்னேன்.
4: அது காரமா இருக்கும்ல?
1: இல்லையே இல்லையே இல்லையே.
4: நான் வந்து அது மிளகாய் நினைச்சேன் மேடம்.
1: மிளகாய் இல்லையே மாறன் சார். கேப்போம் சார், வெயிட் பண்ணி பாருங்க, கேளுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
5: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார், 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய்.
5: 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாயா?
1: ஆமா ஆமா, இது வந்து சாப்பிடுற பொருள்னு சொல்லியாச்சு. உணவு பொருள் காரமா இருக்குமா அப்படின்னு எல்லாவுமாவும் இருக்கும். நாம பழமா பயன்படுத்தலாம், காயா பயன்படுத்தலாம், பூவா பயன்படுத்தலாம்.
5: அவ்வளவுதாங்க.
1: நன்றி சார், இந்த க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு தெரியும். வாழைப்பூ அப்படிங்கிறது தான் சரியான விடை. 100 கிளிகளுக்கு ஒரே வாய் அப்படிங்கறது. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம்.
1: தமிழேந்தி ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா?
6: கம்மி பண்ணிட்டேன்.
1: கம்மி பண்ணிட்டீங்களா? சரி, வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் அவன். யான் ரொம்ப ஈஸிங்க.
6: வெட்டி கொள்வான் ஒட்டி கொள்வானா?
1: ஆமா ஆமா.
6: சட்டை
1: இல்லையே.
6: குறிப்பு கொடுக்க முடியுமா?
1: குறிப்பு கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிருவீங்களே. வெட்டி கொள்வான் ஆனால். ஆமா, ஒரு பொருள் தான். வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: வணக்கம், மாதவரன் செல்வராஜ்.
1: செல்வராஜ் சார், சொல்லுங்க சார், வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் அவன். யார்
7: வெட்டி கொள்வான்
1: ஆனாலும் ஒட்டிப்பான் உடனே? ஒரு பொருள், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
7: ஒரு பொருள்
1: நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
8: கலா மேடம்.
1: கலா மேடம், சொல்லுங்க மேடம்.

0: வெட்டி கொள்வான், ஆனாலும் ஒட்டி கொள்வான். அவன் யார்? தொட்டாசினிங்க தான் முதல்ல சொன்னாங்களே, அது இல்லையே. என்ன ஒரு சிரிப்பு! அது ஒரு பொருள்னு சொல்லியாச்சு. இல்ல, அது ஒரு பொருள், பழமோ காயோ. ஆமா, ஒரு பொருள் அது. குறிப்பு தாங்க பொருள், உயிர் கிடையாது அதுக்கு. ஒரு பொருள் அது, நாம பயன்படுத்துற பொருள் தான், வீட்டுல கூட இருக்கும். இல்லையே. கலா மேடம், வெயிட் பண்ணி பாக்கலாம். நன்றி, வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சூப்பர் கே சிவசுப்ரமணியன்.
0: சொல்லுங்க சார். வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான்.
1: வெட்டி கொள்வான்
0: ஆனாலும் ஒட்டி கொள்வான். வெட்டுவான் சார், ஆனா திரும்ப ஒட்டிப்பான் சார். யாரு சார் அவன்? அது ஒரு பொருள்னு சொல்லியாச்சு. வெட்டி கொள்வான் அப்படின்னா வெட்டுவதற்கு பயன்படும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் நேயர் சட்டை அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா ஒரு விடை கிடைக்கும். சட்டை, சட்டை, சட்டை, ஷர்ட், சட்டை. ஆமா, சட்டை வெட்டுறது, பிரிஞ்சிருப்பான், திரும்ப சேர்ந்துப்பான், இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா ஒரு பொருள் கிடைக்கும். பின்னாடி
1: ஒட்டிப்பாங்க.
0: வெயிட் பண்ணி பா.

0: jiovi.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 4:15 45 நொடிகள் ஆயிட்டிருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-600-3-8 இல்லைனா 295-2-0-5-5-4. வணக்கம், யாரெங்கிறது பேசுகிறீங்க?
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம், யாரெங்கிறது?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், போவோமா விடுகதைக்குள்ள?
1: கத்திரிக்கோள் சொல்லிட்டாங்களா மேடம்?
0: கத்திரிக்கோள் சொல்லிட்டாங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? சொல்லிட்டாங்க சார். உங்களுக்கான விடுகதை, கையால் நீந்தி செல்வான் கால் இல்லாமல் ஓடுவான், அவன் யார்?
1: படகு.
0: என்ன சார் நீங்க? சரியான விடை படகு. நன்றி சார். வணக்கம் உழைன் போயாரங்கிறது. வணக்கம், வணக்கம், யாரங்கிறது?
2: மாலை
0: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க? வெங்கட் சார், போலாமா விடுகதைக்குள்ள? சார், இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர், அது என்ன?
2: அது தாமரை இலை ஒண்ணு, அது இல்லைன்னா
0: இலை. இல்ல, ரெண்டுமே இல்லையே சார்.
2: சொல்லுங்க.
0: இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர். நன்றி சார். வணக்கம் போய் யாரங்கிறது?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்கிறது பேசுறீங்க?
3: பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில்குமார் மேடம்.
0: சொல்லுங்க சார். சார், இலையில் இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர்
3: இளநீராங்க மேடம்?
0: இல்லையே சார், இளநீர் சொல்லிருந்தாங்களே இதுக்கு முன்னாடி பேசின நேயர். இல்லையே.
3: கவிதா மேடங்களா மேடம்?
0: என்னங்க சார்? சார் தெரிஞ்சுப்போம் சார், அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பச்சிரம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கமா. பதநீரமா?
0: பதநீர் இல்ல சார்.
4: பதநீர் இல்லீங்களா?
0: இல்லைங்களே சார். வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம்,
5: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: திரும்ப சொல்லுங்க. நானும் இளநீர் தான் நினைச்சேன்.
0: அது இல்லையே. இலையில்
5: அது பொருளா?
0: இல்ல, இது சாப்பிடுற ஐட்டம் தான். இளநீர்னு சொன்னீங்க, அப்படியே அப்படியே யோசிச்சுட்டே வரலாம். இல்ல, இலையில் இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர்.
5: வருது
0: கோடை காலத்துல. வேற
5: வெயில் காலம் பாத்தீங்களா
0: சொல்றேன், வெயில் படுத்துற பாட்டுக்கு இளநீர். மழை காலத்துல
5: அதான் கொடுக்குது, வேற தெரியல.
0: தெரியல, வெயிட் பண்ணி பாக்கலாம். நன்றிமா. வணக்கம் விழைன் போய் யாரங்க இருந்து?
6: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசிவன் கொடமாட பத்திமா.
0: நன்றி சார். சொல்லுங்க சார், இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர். இளநீர். நான் எல்லாருமே இளநீர் தான் சார் சொன்னாங்க, அது விட இல்லையே. இதுவும் பருகிற ஒரு உணவுதான். இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர். இல்லையே சார்.
6: நன்றிமா.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யாரங்க இருந்து?
7: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இருந்துமா?
7: திருவட்டூர் பத்மாவதி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கமா.
0: சொல்லுங்க. இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர். இளநீர் தான் எல்லாருமே சொல்றாங்களே, அது சரியான விட இல்லையே.
7: அடிக்கடி சண்டை போடுவான்,
0: அடிக்கடி சண்டை போடுவான், வாசலை விட்டு தாண்ட மாட்டான்.
7: வாசப்படி விட்டு அவன் தாண்ட மாட்டான்.
0: வாசப்படிய விட்டு அவன் தாண்ட மாட்டான். கதவா?
7: இல்லம்மா. அடிக்கடி சண்டை போடுவான், வாசப்படி விட்டு தாண்ட மாட்டான்.
0: வாசப்படிய

0: விட்டு தாண்ட மாட்டான்.
1: ஆனா அப்புறம் ஒண்ணு ஒண்ணு வந்து ஆடுவான் பாடுவான், உட்காந்து.
0: சரி, இத முதல்ல சொல்லுங்க, முதல்ல அதுக்கான விட என்ன?
1: முதல்ல வந்து
0: வேலையா இருக்கு. சரி, பாப்போம் இந்த விடை விடுகதைக்கு யாரு சரியா விடை சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு மனோஜ் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில். பாடலை கேட்பதற்கு முன்பு
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 4:28 ஆயிட்டு இருக்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க. விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055454. இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு விடுகதை நான் கேட்டிருந்தேன், அந்த விடுகதைக்கு இன்னும் விடை வரல. யாரு சரியா சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: மேடம் நான் சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியா நகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்னு? இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர், அதுவும் நீர்னு தான் சார் முடியும். இளநீர்னு சொன்னாங்களே அதே மாதிரி நீர் தான் முடியும்.
1: இன்னொன்னு
0: சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க சார். இந்த நேரத்தையும் மழையையும் இதையும் நினைச்சு பார்த்தா அப்படியே நமக்கு ஆன்சர் வந்துடும் சார். நம்ம சாப்பிடுற பொருள் லிக்விட் ஐட்டம் தான், நம்ம எடுத்துக்கிற பொருள் தான். அதை குடிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். இல்லையே சார், இல்லையே சார். சார் மாலை நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன உணவு சாப்பிடணும் போல தோணும்?
1: எவ்வளவு
0: போராட்டத்துக்கு அப்புறம் இந்த விடைய வர வச்சு.
1: கண்டிப்பா தேநீர் வந்து அந்த இலையில கண்டிப்பா.
0: ஆமா ஆமா, இலையில இருந்து கிடைக்குது. ரொம்ப சிறப்பு சார், நன்றி நன்றி நன்றி சார். இலையில் இருந்து வழுக்கும் நீர் இனிமை உணர்வை கொடுக்கும் நீர் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். தேநீர் அப்படிங்கறதுதான் சரியான விடை. அந்த ஈவினிங் காலையில எழுந்த உடனே சில பேருக்கு வந்து இந்த டீ குடிக்கிற பழக்கம் வந்து இருக்கும், அது குடிச்சாதான் அடுத்த வேலை ஓடும் அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கும். அதே மாதிரி இந்த மாலை நேரத்துல அன்னைக்கு ஃபுல்லா நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த களைப்பை போக்குறதுக்கு ஒரு டம்ளர் டீ குடிச்சா போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அப்பப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து டீ எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. தேநீர் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. சரி, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிறது?
2: ஹலோ.
0: வணக்கம். யார்?
2: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: மாலா மேடம், ரேடியோ வாலியம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: போலாமா விடுகதைக்கு? உங்களுக்கு இன்னொரு விடுகதை. தட்டையான குளம்

0: தட்டையான குளம், தண்ணீர் இல்லா குளம், குளத்தை சுற்றி காவலர்கள் 5 பேர்.
1: கை விரலா?
0: கை விரலா? சரியா சொல்லணும்.
1: கை விரல், 5 விரல்.
0: இல்ல, 5 விரல் தான் நான் சொல்லிட்டேனே, 5 பேர்னே. தட்டையான குளம், தண்ணீர் இல்லா குளம், குளத்தை சுற்றி காவலர்கள் 5 பேர்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது காவலர்கள் இல்ல, அந்த குளம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
1: குத்து விளக்குங்க, குத்து விளக்கு.
0: ஐயோ இல்லையே, பதில் கிட்ட வந்துட்டீங்க, கொஞ்சம் மாத்தி கேட்டோம்னா அந்த பதில விட்டு நகர்ந்துட்டீங்க. என்னவா இருக்கு? இல்லையே இல்லையே, ஆனா நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாருங்க. அப்புறம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கோயம்பேடு பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: பார்த்திபன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? தட்டையான குளம், தண்ணீர் இல்லா குளம், குளத்தை சுற்றி காவலர்கள் 5 பேர்.
2: ஒன்னு பாறை இருக்கும், இல்ல மீனா இருக்குமா மேடம்?
0: இல்லையே சார், முதல் நேயர், முதல் நேயர் ஆக்சுவலா பதில் சொன்னாங்க, ஆனா அது நேரடியான பதிலா இல்லாம அந்த 5 பேரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: அதுக்கு மேடம் அது கொஞ்சம் கொடுங்க மேடம், சொல்லிடலாம்.
0: நம்ம கிட்ட தான் சார் இருக்கு. இப்ப அந்த 5 பேர் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க.
2: சிப்பாய்களா அப்படி சொல்ல மாட்டாங்களே?
0: இல்லையே சொல்ல மாட்டாங்களே.
2: கஷ்டமான கெஸ்ட் இது. அது கத்திரிக்கோல்லாம் கண்டுபிடிச்சா? இது கூட நேத்து கூட தேநீர் கூட கண்டுபிடிச்சேன், இதுதான் தெரியல.
0: நமக்கு கேக்குறது தான் தெரியல. ஆனா சார் இது ரொம்ப ஈஸி சார், கேளுங்களேன் நீங்க. அடுத்த நேயர் யார், யாருக்கு சரியா கண்டுபிடிக்கிறாங்க? வணக்கம் ரெயின்போ. வாழ்த்துக்கள். உள்ளங்கை அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. தொடர்ந்து இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடையை சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து எல்லாமே. கண்ணுபட போகுதையா திரைப்படத்துல இருந்து கலைக்குமார் வரிகளில், எஸ் ராஜ்குமாரின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 4:37, 10 நொடிகள் ஆயிட்டிருக்கு. விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2986000038 இல்லைனா 2952055454. வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யாரெங்கிறது சார்?
1: வணக்கம் வணக்கம், கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார், போமா விடுகதைக்குள்ள? ஆட முடியாத பூ பந்து, அடிக்க முடியாத தேன் பந்து, அது என்ன?
1: ஆட முடியாத
0: பூ பந்து.
1: இது புழு சொல்றீங்களா மேடம்?
0: அது வந்து சாப்பிடுற பொருள் தான் சார்.
1: லட்டுன்னு சொல்லலாமா?
0: அடா அடா அடா அடா அடா, ரொம்ப அழகு சார். ரொம்ப நேரம் ஆகும் இந்த விடுகதையை கண்டுபிடிக்க அப்படின்னு வந்து நான் நினச்சிருந்தேன், ஆனால் லட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எஸ் அதுதான் சரியான விடையும் கூட. வணக்கம் ரெயின் போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன். பிறந்த வீட்டை பிரியும் போது உருவம் மாறுவாள் அவள் யார்? பிறந்த வீட்டை பிரியும் போது உருவம் மாறுவாள் அவள் யார்? கொஞ்சம் கடினம் தான் இது கண்டுபிடிக்கிறது. ஆமா ஆமா, முதல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து வேற. ஐயோ இல்லையே, பாக்கலாமா யாரு சரியா சொல்றாங்கன்னு. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், யாரிங்கிருந்து?
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கிருந்து
3: பேசுறீங்க? அடையாளம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க
3: சார். நல்லா இருக்கு, மின்னல் சொன்ன பதில் எல்லாம் கண்டுபிடிச்சோம். இது வந்து சார், மேடம் வணக்கம். மேடம்
0: என்னது சார்? நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிறைய விடுகதை நல்லா கண்டுபிடிச்சேன். எனக்கு ஈஸியான ஒரு விடுகதைய கேட்டுட்டேன், என்ன கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க.
0: இல்ல, இதை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பிறந்த வீட்டை பிரியும் போது உருவம் மாறுவாள் அவள் யார்?
4: ரொம்ப கஷ்டமா இருக்கு,
0: ரொம்ப கஷ்டம். என்ன க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களே.
4: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: சரி சரி, இப்ப நீர் இருக்கு இல்லையா?
4: ஆமா,
0: நீர்ல இருந்து வரக்கூடிய ஒண்ணு, ரொம்ப ஈஸிங்க, நானே பதில் சொல்லிடலாம் போல. ஒப்பிட்டுக்கோங்க, அதுல இருந்து இப்ப வெளியேறுது, வெளியேறும் பொழுது உருவம் மாறி
4: போகுது. பனிக்கட்டி.
0: பனிக்கட்டி இல்லையே, அது ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நீரை வந்து ஹீட் பண்றோம்.

0: ஆமா இது மேம் வேப்பர ஆவியா? சூப்பர்.
1: நீராவி அப்படிங்கிறது சரியான விடை. பிறந்த வீட்டை பிரியும் போது உருவம் மாறுவாள். நம்ம அந்த நீரை சூடு பண்ணும்போது அதுல இருந்து அந்த நீராவி வருது இல்லையா, நீர் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து அது வந்து நீராவியா மாறி போகக்கூடிய அந்த உருவ மாற்றம் தான் இப்படி ஒப்பிட்டு இந்த விடுகதை வந்து சொல்லுது. வணக்கம் இழைன் போயார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, யார் எங்கிருந்து? அடடா வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வாழ்க வளமுடன் மடிசாட்டன் கோபாலன், சேமரிக்கல.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். அளவின்றி இருந்தாலும் அள்ளி பருக முடியாது அவன் யார்?
2: அளவின்றி இருந்தாலும் அள்ளி பருக முடியாது.
1: அள்ளி பருக முடியாது.
2: கடல் நீரா?
1: அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். கடல் நீர் அப்படிங்கறது சரியான விடை. வணக்கம் இளைஞ்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கங்க.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சின்ன
1: கணபதி சார், உங்களுக்கான விடுகதை. பகலில் தூங்குவான், இரவெல்லாம் அலறுவான் அவன் யார்? இல்லையே சார், பகல்ல தூங்குமாது, பகல்ல வேலை செய்யுமே பாவம். இரவுல அலறும் சார். இல்லையே, ஃபேன் பகல்ல ஓடுமே.
3: பகல்ல கூட ஓடும்.
1: ஆமா ஓடுமே, என்ன பண்றது?
3: லைட் கூட,
1: லைட் கூட பகல்ல எரியுமே, நைட்ல எரியாதே, தூங்கும்போது ஆஃப் பண்ணிடுவோமே.
3: ஏசி கூட போடுவாங்க. பகல்ல தூங்குவான், இரவில் அலறுவான்.
1: அலறுவான், இது ஒரு பொருளே இல்ல சார்.
3: நம்ம ஊர்ல கோர்க்கங்க, கோர்க்கா?
1: இல்ல இல்ல சார், இல்ல. பாப்போம் சார் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம். அடடா, இதுதாங்க விடுகதை. பகலில் தூங்குவான், இரவெல்லாம் அலறுவான் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
4: வணக்கம் ரெயின்போ. பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: நாய் மேடம்.
1: இல்ல சார், இல்ல சார், பகல்ல அது தூங்கிட்டு இருக்குமா, பகல்லையும் காவல் காக்குமே. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: ரமா
1: ரவி மேடம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆந்தை. அடடா அடடா, மிக சரியான விடை ஆந்தை அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பேசுவோம், இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. விடை சொல்ல தயாரா இருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்தில இருந்து, சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 4:48, 50 நொடிகள் ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952052554. வணக்கம் அழின் போய், யார இங்கிருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், யார இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா, அப்பலாமா விடுகதைக்குள்ள?
1: சொல்லுங்க.
0: பிடி இல்லாத குடையை தொட முடியவில்லை, அது என்ன?
1: காலானா?
0: இல்லையே இல்லையே, பிடி இல்லாத குடை.
1: தெரியல.
0: நன்றி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் அம்மா.
0: சொல்லுங்க சார். பிடி இல்லாத குடையை தொட முடியவில்லை.
2: பிடி இல்லாத குடையை தொட முடியலையா?
0: ஆமா.
2: ஆ, வானம்.
0: சூப்பர் சார், சரியான விடை வானம் என்பது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க? ரேடியோ கம்மி பண்ணிட்டு பேசலாமா சார்?
3: நான் ரேடியோ இல்ல,
0: ரேடியோ வெளியில வந்துட்டீங்களா? சரிங்க சார், போவோமா விடுகதைக்குள்ள?
3: நான்
0: சொல்றேன்
3: விடுகதை. எங்க அப்பா சூரியன்

0: எங்க அம்மா சடச்சி
1: இல்ல. இப்போ நான் சொல்றத நீங்க, உடன் வருவான் உதவிக்கு வரமாட்டான். நீங்க சொல்லுங்க முதல்ல, அப்புறம் நான் சொல்றேன்.
0: நிழல்.
1: நிழல், அடடா அடடா. உடன் வருவான் உதவிக்கு வரமாட்டான் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். நிழல் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. வணக்கம் உழைன் போ, யார் இங்க இருந்து? வணக்கம், பொன்ராஜ் சார். போலாமா சார் விடுகதைக்குள்ள?
2: சொல்லுங்க மேடம்.
1: மூன்று எழுத்து காரனுக்கு 32 காவலர்கள். பல் வந்து காவலர்கள். அடாடாடா, நீங்க என்னங்க ஒரு விடுகதை கேக்குறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, மூன்று பதில் அப்படின்னு ரொம்ப அழகா அதை விவரிச்சே சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்,
3: ஐயப்பன் தாங்கள், கார்த்தி.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: என்ன
1: உங்களுக்கான, இல்ல இன்னைக்கு விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: விடுகதையா?
1: ஆமா ஆமா,
3: சொல்லுங்க.
1: போவோமா? காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும், அது என்ன? காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். கண்ணீர், கண்ணீர். அழும், காகிதத்தை பார்த்தா அழும்.
3: குடை.
1: இல்லையே. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், பேனா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? கணபதி சார். நீங்க வேணான்னு சொன்ன மாதிரி கேட்டது சார். எழுதுகோல் பேனா என்பது சரியான விடை. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். குமார் மேடம்.
1: குமார் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம்.
1: போவோமா சார் விடுகதைக்குள்ள?
4: தெரிஞ்சா சொல்றேன் மேடம்.
1: தெரிஞ்சா சொல்லலாமே, ஈஸியா தான் சார் இருக்கும்.
4: சொல்லுங்க மேடம்.
1: நடக்க முடியாது, நகராமல் இருக்க முடியாது, அது
4: என்ன?
1: நடக்க முடியாது, நகராமல் இருக்க முடியாது.
4: சேர் மேடம்.
1: இல்லையே சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்.

0: ரேடியோ கம்மி பண்ணிட்டீங்களா?
1: கம்மி பண்ணிட்ட படம்
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார். நடக்க
1: ட்ரெயின் மேடம்.
0: ட்ரெயினா? இல்லையே சார், தவறான விடை சார். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
2: அப்பா வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: 53 வருஷம் ட்ரை பண்றேன்.
0: ஒரு வழியா பிடிச்சாச்சு லைன்.
2: மண்டம் கிராம மாஜ கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்க, ட்ரை பண்ணி எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறேன்.
0: ஐயோ, நடக்க முடியாது, நகராமல் இருக்க முடியாது. அவன் யார்
2: புரியுது? ஏன்னா குழு கொடுங்களா,
0: ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க சார் க்ளூலாம் கொடுத்தா. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததால. நகராமல் இருக்க முடியாது. வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
2: நடைவண்டி.
0: இல்லையே சார். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நடக்க முடியாது, நகராமல் இருக்க முடியாது.
3: அது கதவு.
0: கதவு இல்லையே சார். வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் தான் கதவு. இல்லையே. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: மேடம் சொல்லுங்க மேடம், இந்த இணைப்புல இருந்து.
0: நடக்க முடியாது, நகராமல் இருக்க முடியாது.
4: நத்தை மேடம்.
0: இல்லையே, வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
4: வீட்டுல இருக்கிற ஒரு பொருள். நடக்க முடியாது, நடக்காமல் இருக்க முடியாது.
0: நகராமல், நகராமல் இருக்க முடியாது.
4: இது மின் விசிறி.
0: இல்லையே, இல்லையே மேடம்.
4: சரி மேடம்,
0: விடைய நானே

0: நேர மாலை 5 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக்கு அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது.

பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரி 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் சண்டே ஈவினிங் அன்னைக்கு நீங்க கேட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. சண்டே அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபன் டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு போன வாரத்துக்கான ஒரு முடிவாகும், அடுத்து வரப்போற அடுத்த வாரத்துக்கான ஒரு தொடக்கமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாள் இது. அண்ட் சண்டே ஈவினிங் அப்படின்னு நம்ம எல்லாம் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண போற டைம், அண்ட் அடுத்த நாளுக்கான ரெடி பண்ண போற ஒரு டைமும் இது. ஓகே, ஸோ இந்த டைம்ல நல்ல ஜாலியான ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸோட நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து என்ன டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன கருத்துக்கள் எங்கிட்ட பரிமாறிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் ஒரு வழியாக வந்து வெயில் காலம் வந்து நிறைவுக்கு வந்து விட்டது, பருவமழையும் வந்து தொடங்க போகுது, அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மான்சூன் அந்த பருவமழை அப்படின்ற ஒரு பீரியட் ஆரம்பிக்க போகுது. மழை வருது அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அட் த சேம் டைம் அது கூட சில நம்ம சில ப்ரிகாஷன் மெஷர்ஸும் எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா. ஓகே, அந்த மாதிரி மான்சூன் பருவ காலகட்டத்தில் நீங்கள் உங்களை எப்படிலாம் நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க, என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மழைக்காலம் வருது, நான் வந்து கொடையை வாங்கி வச்சுப்பேன், என் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் நான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன், தண்ணி போகிறதுக்கான வழி செஞ்சு வச்சுப்பேன், நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மழைக்காலம் வரும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னு அவசரப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986-00038 அல்லது 2952-0554. ஓகே, ஸோ இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பஞ்சதந்திரம் படத்திலிருந்து சூப்பராக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, மான்சூன் ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த டைமில் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ்லாம்

0: பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மழைக்காக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ஹரி ப்ரோ.
0: வணக்கம்.
1: யா வேயூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா. இட்ஸ் பீன் சோ லாங். யா லைவ்ல உட்கார்ந்து நீங்க
0: போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தேனோ இல்ல?
1: அதுதான் ரொம்ப சந்தோஷம்.
0: தேங்க்யூ சோ மச். சேம் ஹியர். எஸ் நீங்க சொல்லுங்க.
1: ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுவேன் ஹரி ப்ரோ. நீங்களே சூப்பரான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டீங்க. ஓகேவா? நீங்க சொல்லாத ஒரு ரெண்டு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பண்றது யூசுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது ஓட்டை அந்த டியூப் டயர் அதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் அந்த குழியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் ரொம்ப, அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா கொசு உற்பத்தி இருக்கும். இத பண்ணிடுவேன். மூணாவது ஒரு விஷயம், வீட்டை சுத்தி வந்து இந்த கொசு வலை அப்படிங்கறத அமைப்பு. ஏன்னா இந்த கொசுக்கள் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த த்ரீ விஷயமும் நான் ரெகுலரா செஞ்சுட்டு வரேன் ஹரி ப்ரோ.
0: ரொம்ப நல்ல விஷயம். அட் த சேம் டைம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
1: கண்டிப்பா.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார். கோயம்புத்தூர்ல பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார் எப்படி இருக்கீங்க?
2: ஹரி ஹரி சார் மாலை வணக்கம். நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் பார்த்திபன். மெதுவா பேசலாம். ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: அத இல்ல லைன் கடிச்சதுல அதுல சந்தோஷம்.
0: ஒரு பதட்டமும் வேண்டாம். ஹாப்பியா பேசுங்க. ஈவினிங் எப்படி போச்சு? சண்டே ஈவினிங் எப்படி போகுது?
2: போகுது சார். இன்னைக்கு வந்து இது வந்து அமாவாசை சார்.
0: இன்னைக்கு
2: சிம்பிளான சாப்பாடு.
0: ஓகே ஃபைன்.
2: குழம்பு எல்லாம் சாப்பிட்டு.
0: சரிங்க. ஓகே சொல்லுங்க. சோ நீங்க மழைக்காலம் வரும்போது எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நீங்க செய்வீங்க?
2: மழைக்காலத்துல வந்து ரெயின் கோட் யூஸ்
0: பண்ணிப்பேன்.
2: வெயில் காலத்துல மட்டும் குடை எடுத்துட்டு போலாம். எப்பனா தேவைப்பட்டா எடுத்துட்டு போலாம்.
0: மழை காலத்துல குடை தேவைப்படாதா?
2: மழை காலத்துல குடை தேவைப்படும். அதுவும் கொண்டு போலாம்.
0: ஓகே.
2: கொண்டு போறதுக்கு அப்புறம் செடிங்க சுத்தமா வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும். அந்த குப்பைங்க நிறைய போட குப்பையில கிளீனா வச்சு கொளுத்திட்டு சுத்தமா வச்சுக்கணும் கிட்ட. அப்புறம் வந்து நல்லது நம்ம தேவையான பொருளை வீட்லயே செய்து சாப்பிடணும்.
0: ஓகே நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: ஓகே.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யாருங்கிறது பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
0: சார்.
3: இயற்கையை சார்ந்துதான் சார் வாழ முடியும். கண்டிப்பா வேற எதுவும் இயற்கையை நம்ம தடுக்க முடியுமா? அதன்படி தான் சார் வாழணும். இப்ப ஆக்சுவலி மழை பெய்ய மழை காலத்துல எல்லாம் நான் ஒரு கார்டன் தோட்டக்காரர். 20-28 ஆண்டுகளாக அதுக்கேற்ற போல செடிகளை வந்து பிளான்ட்ஸ்ல வாங்கி வைப்பேன்.
0: என்ன மாதிரி செடிகளை உங்க வளர்க்கலாம்?
3: மழை காலங்கள் எந்த ஒரு செடிகள்னாலும் வைக்கலாம் சார். அந்த நெட்டு கட்ட வேண்டிய அவசியம் ஏதாவது, அது ஒரு
0: தொட்டில செடி வைக்கும் போது மழை காலத்துல நிறைய அந்த மண் எல்லாம் அப்படியே மழையோட அடிச்சுட்டு போயிடுதுல, அதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலாம் சார்?
3: அது கண்டிப்பா வந்து மாடி தோட்டம் வளர்க்குறாங்க, அது நுண்ணியமா வளர்க்கறது இல்ல சார். சீட்டு விழுச்சிருப்பேன் சார். மழை பருவம் சீட்டு விழுச்சுன்னு அந்த மலன் மண் ஒரு பகுதியா நீர் ஒரு பகுதியா போற மாதிரி நம்ம அமைச்சுக்கிறோம். வெறுமனே வாடி தோட்டம் போட்டு நான் வச்சிருக்கோம்னு சொல்லி கண்டிப்பா கூட அதோட நுணுக்கங்கள் வந்து இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம நன்கு ஆராயணம் பயன்படுத்தணும். அந்த சீட்டுகள் விரிச்சா அந்த மணல் வாரி மணல் பக்கம் ஒரு போயிரும், நீர் பக்கம் ஒரு போயிரும். நீர் வந்து நாலு பக்கம் போறாப்லயும் வச்சுக்கணும்.
0: இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஷீட் விரிச்சா மழை தண்ணி எப்படி நமக்கு டைரக்டா செடிகள் மேல விழும்?
3: இப்ப வந்து சார் ஆக்சுவலி நீங்க சொல்ற ரீசன் என்னன்னா, இப்ப பிளேட்டு வச்சு தாது அதான் மழை மழை காலங்கள்ல இருந்து நீர் தன்மை வந்து குறைவா தான் கண்டிப்பா தேவைப்பட வேண்டியிருக்கும். கீழே வந்து பிளேட்ஸ் ஒவ்வொரு அதாவது தொட்டியில தரப்புள்ள ஒரு பிளேட்ஸ் கண்டிப்பா வைக்கணும்.
0: அதுல மண் எல்லாம் சேர்ந்துருமோ?
3: ஸ்ப்ரேயர் விடுறாங்களா சார், நீர் ஊத்தாம மக்கள மோந்து ஊத்தாம அந்த ஸ்ப்ரேயர் மாலி வச்சு அதற்கு ஏற்றாரு போல குறைவான அந்த மழை காலங்கள குறைவா தண்ணீர் ஊற்றினே போதும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் சார்.
0: சிறப்பு. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. நிகழ்ச்சி நடத்த பாடல் 180 படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
1: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலம் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ மழைக்காலம் வரப்போகுதுன்னா நீங்க எப்படிலாம் ரெடி ஆகிப்பீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள நீங்க வந்து செஞ்சு வச்சுப்பீங்க அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ, என்னங்க டக்குன்னு வேற யாரும் மாறிட்டீங்க? யார் பேசுறீங்க? கலா, எப்படி இருக்கீங்கம்மா? எங்க இருந்து கால் பண்றீங்க? வடபழனில இருந்து. சண்டே எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? அரக்கோணம்ல இருந்து கால் பண்றீங்க. ஓகேம்மா, சண்டே எல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்க சொல்றது கேக்கும் போது அப்படியே எனக்கே எனர்ஜி வருது, அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ. மழைக்காலம் வரப்போகுதுன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சு வச்சுப்பீங்க?
1: வெயில் வந்து தண்ணி ஒண்ணும் செய்யலாம். அதுல வச்சு தண்ணி அதை அப்படி நிமிடம் மாதிரி அதை வச்சியும் பண்ணுவார். அப்புறம் மண்ணுங்கள்லாம் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தோட்டம்லாம். மழை வரும்போது அதுங்கெல்லாம் தண்ணி விட்டா சூப்பரா இருக்கும், அது நல்லா
0: இருக்கும். சூப்பர். சோ மழை காலத்துல வீட்டுல இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணி வர்ற மாதிரி கரெக்டா செஞ்சு வச்சுப்பீங்க இல்லையா?
1: எங்க ரொம்ப வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் தான் வச்சிருக்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பூ வச்சிருக்கேன் சுத்தி வச்சிருக்கேன்.
0: ஓகே, ஓகேம்மா, நன்றி. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். யா, அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: தலைப்பு சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சி தொடர்ந்து காலையில இருந்து 11 வரையிலும் கேப்போம் சார்.
0: நன்றி, நன்றி,
2: அருமையா இருக்குது.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க சார்.
2: நம்ம வீட்டுல சுத்தமா கிளீன் பண்ணிருப்போம் சார். பக்கத்து வீட்லயும் ரொம்ப குப்பைலாம் நிறைய போடுவாங்க மழை காலத்துல.
0: ஓகே,
2: அதெல்லாம் அதுவும் நானும் கிளீன் பண்ணுவோம் சார். பக்கத்துலயே ஒரு ஒரு 10 தள்ளி தொட்டி இருக்கும், அதாவது குப்பைலாம் போற தொட்டி சார். அது எல்லாத்தையும் நம்ம வீட்டு சுத்தி கிளீன் பண்ணுவோம். பக்கத்து வீட்டா நீங்க கிளீன் பண்ணுவோம் சார். ரொம்ப கிளீன் பண்ணிட்டு மாடி தோட்டம் வர செடி எல்லாம் வர வச்சுக்கிறோம் சார். மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, நம்ம டெய்லி குழம்பு காவோம் சார். அது மாதிரி மேல வளர்த்து வச்சுக்கிறோம் சார். அதுக்கு தண்ணி ஊத்தி டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்தினே இருப்போம் சார்.
0: ஓகே, நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க் யூ சோ மச்.
2: காய்கறிக்கு சமையலுக்கு ஆகும் சார்.
0: நன்றி, நன்றி. ஓகே, ஸோ எல்லாரும் வந்து செடிகள் தோட்டம் அதை பற்றியே சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை தாண்டி மழைக்காலம் வரும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்கன்றது ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: நான் புரசை வாக்கம் சவுந்தரராஜன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். உங்க நிகழ்ச்சியில் நான் இது முதல் முறையாக பங்கு கொள்றேன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹலோ சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மழைக்காலம் வரப்போகுதுன்னா ரெடி பண்ணி வச்சுப்பீங்க? ஓகே, சோ ஒரு லைன்ல ப்ராப்ளம் இருக்கு. சோ நீங்க மழைக்காலம் வரும்போது என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்ற உங்க கருத்துக்கள் நீங்க ஷேர் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Facebookல FM Rainbow பேஜ்ல நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கால் பண்ணியும் பேசலாம். சோ தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் Rainbow FM 101.4. அண்ட் அடுத்த பாடல் 1001 படத்திலிருந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர ஹர சூரியகர்.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவமழை ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஸோ மழை காலத்துல நீங்க என்னென்ன மாதிரிலாம் ரெடி ஆயிப்பீங்க அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மக்கம் சென்னை ரெயின்போ எஃப்எம் ரெயின்போ மேடையும் அன்பு ஆர்ஜே ஹரி அவர்களை வணங்குது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எப்படி இருக்கீங்க சொக்கலிங்கம் சார்?
2: நல்லா
1: இருக்கேன்,
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா
2: இருக்கும்.
1: அப்புறம்
2: கொடை எங்க
1: இருக்கு,
2: இதெல்லாம் முக்கியமா வச்சுக்கணும். அப்ப மழை காலத்து வந்து நம்ம பண்ணிக்கணும். அது தப்பி தவிரி கொடையெல்லாம் வெளியில போயிட்டு வந்துட்டோம்னா உடனே தலை தொட்டிடணும்.
1: சிறப்பு. சோ அடிப்படையான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார், நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
3: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கோம், தேங்க்யூ சோ மச். சோ நீங்க சொல்லுங்க, மழை காலம் வரும்போது நீங்க என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க?
3: வெளியில டூ வீலர்ல போறவங்களுக்கு ரெயின் கோட் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு எடுத்து பத்திரப்படுத்தி
1: வைப்பேன்.
3: மொட்டை மாடிய சுத்தப்படுத்தி வைக்கிறது, மழைப்பு கூட்டத்தை வந்து கரெக்டா இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணி போறேன், எங்க லீக் ஆகுதா என்ன ஏதுன்னு. சில பேர் வந்து இந்த மழை தண்ணிய வந்து புடிச்சு பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க, சமைக்கிறதுக்கு அது நல்லா இருக்கும்னு. அத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பாத்திரங்களை எடுத்து சுத்தப்படுத்தி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மொட்டை மாடியில தண்ணிய புடிச்சு அதை சேமிப்பு பண்ணி வச்சிருவாங்க. அது 6 மாசம் கூட அது நல்லா இருக்கும், அது சமையலுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு சிலர் அதை கடைபிடிப்பாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அது மாதிரி வேற வீட்டுல இருக்கிற ஏதாவது சில விஷயங்கள் மழை பெய்ஞ்சா ஒழுகுறாப்புல இருந்தா அந்த தலைவன் ஏதாவது அது மாரி வீடு விட்டுருக்குன்னா அதையெல்லாம் முன்கூட்டி இந்த மாதிரி வெயில் எய்யும் பொழுதே அதுக்குள்ள அந்த எண்ணெய் சிமெண்ட் வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட் அதெல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி வச்சிடும்.
1: ஓகேமா. சோ முக்கியமான தகவல்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி போய் சேர்ற மாதிரி சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே மாதிரி நீங்களும் மழை காலம் வந்தால் என்னென்னலாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்ற உங்க கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 298600038 அல்லது 295205544. இல்லைங்க, எனக்கு கால் பண்ணலாம் டைம் இல்லை, சண்டே ஈவினிங் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபேஸ்புக் லைஃப் அண்ட் ரெயின்போ பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், கீழே உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சி நடத்த பாடல் ஆனந்த தாண்டவம் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே போகுமே சமதோடு.

0: போடு. எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலம் வரப்போகுது இல்லையா. ஸோ நீங்க என்னென்ன மாதிரிலாம் ரெடி ஆயிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம் கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குடத்திலிருந்து மாலை வணக்கம்யா.
0: மாலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: இந்த இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். நான் அதாவது இந்த மழை வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி ஒவ்வொரு வருஷமும் இதான் பண்ணுவேன். நான் வீட்டில் உள்ள அந்த ஜமக்காலம் போர்வைகள்லாம் இருக்கு இல்லையா, பெட்ஷீட்டு தலையணை உரைகள்லாம் ஸ்கிரீன் துணிகள்லாம் எடுத்து வாஷிங் மெஷினில் போட்டு காய வச்சிருவேன். அந்த மழை நாளில் காயாததுலாம் வந்தது, ரொம்ப திக்கா இருக்கு இல்லைங்களா, காயாதது. அடுத்தது காய்கறி வந்து பாத்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு, கருணை, வெங்காயம், இது போல கிழங்குகள்லாம் வாங்கி வச்சு வச்சிருவேன். திடீர்னு வேணும்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா வீட்டுல இருக்க வந்தது, வீட்டுல சுண்ணா படிச்சிருவேன். கடைசியில பாத்தீங்கன்னா குடையும் ரெயின் கோட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
0: சூப்பர்,
1: நன்றியா, நன்றி.
0: ஓகே, நல்லா நச்சு. அப்படி ஒரு 4 பாயிண்ட் என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: திருநெல்வேலூர் கணபதி சார்.
0: கணபதி சார், நீங்க சொல்லுங்க, மழைக்காலம் வரப்போகுதுன்னா நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி
2: வச்சுப்பீங்க சார்? மழைக்காலம் வரும் முதல்ல காட்டன் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருவேன் சார், காட்டன் துணி எல்லாம்.
0: ஓகே, அது எப்படி?
2: அதுக்கு சீக்கிரமா காயும், பாலிஸ்டர் துணி எல்லாம்.
0: ஓகே ஃபைன். ஓகே ஓகே, நிறைய காட்டன் துணிகளை அப்போ பயன்படுத்துவீங்களா மழைக்காலத்துல?
2: பாலிஸ்டர் தான்.
0: ஓகே,
2: பாலிஸ்டர் தான் குயிக்கா காயும், காட்டன் எல்லாம் காயாது, இருந்தாலும் காயாது காட்டன் துணி எல்லாம்.
0: ஓகே சார்.
2: அதே மாதிரி சொட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி தோச்சி அயன் பண்ணி வச்சிட்டேன். சொட்டெல்லாம் ரெண்டு கொடை இருந்து ஒரு கொடை ஒரு கம்பி உடஞ்சி போச்சா, ரெடி பண்ணணும். வேலையா போனா யாருமே காண கடையே இல்லை. வீட்டுலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒட்டை இல்லாத அளவு நல்லா கொஞ்சம் நீட்டா வச்சுப்பேன்.
0: சூப்பர், நன்றி சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் இதே மாதிரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜிலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சி நடத்த பாட்டு வேட்டையாடு விளையாடு, அப்படி நிகழ்ச்சி நடத்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே போமே சமதோடு.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை வழங்கியுள்ள செய்திக்குறிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக், 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in. மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம், https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம். அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in. மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம், www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: 114 இங்க எல்லாமே சமதுளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சி என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலம் வரப்போகுது, மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறீங்க, எப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ, பேரம்பாக்கம் கேஜி மோகன் விஷ்ணு சார்,
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: சார் நல்லா இருக்கு சார். உங்க குரல் கேட்ட உடனே நாங்க ஊட்டில இருக்க மாதிரி இருக்கோம்.
0: தேங்க்யூ சோ மச். சோ நீங்க சொல்லுங்க.
1: என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயா குரல் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
1: நீங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு.
0: தேங்க்யூ.
1: மழைக்காலம் வரும்போது நம்ம மாடியில மொட்டை மாடியில கொஞ்சம் உழுவோம், அப்புறம் கதவு வந்து சரியா மூட முடியாது.
0: சூப்பர். இது யாரும் சொல்லல, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கரெக்ட். ஆமா
1: ஆமா சார். இப்ப நம்ம வீட்டு மாடியில சின்ன சின்ன கிராக் இருக்கு, ஏர் கிராக் எல்லாம், அதுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் போட்டு நம்ம அடிச்சு ரெடி பண்ணி வைக்கலாம்.
0: ஓகே.
1: அந்த கதவு ஜன்னல் எல்லாம் சரியா மூட முடியாது, சார்ல அடிக்கும். அதெல்லாம் நம்ம ஆச்சரிய வச்சு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம்.
0: ஓகே.
1: அதாவது முன்னெச்சரிக்கை. அவ அப்படி இல்ல, நம்மளால பண்ண முடியல அப்படின்னா பிளாஸ்டிக் நம்ம பாய் மாதிரி வாங்கி ரெடியா வச்சுக்கணும். எந்த டோர் மூட முடியல அந்த இடத்துல போட்டு மூடிட்டு சார்ல வந்து டோர்ல போடாது, அந்த இதுல போட்டு பாயில.
0: ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க.
1: நன்றி.
0: தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர். வணக்கம்.
2: வணக்கம். மாதவத்துல
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்.
0: சிறப்பா இருக்கும். சொல்லுங்க
2: என்ன தலைப்புன்னா? இப்ப போட்டேன், டக்குன்னு வந்துருச்சு.
0: ஓகே, என்ன தலைப்பு அப்படின்னா, மழைக்காலம் வரப்போகுது இல்லையா, சோ நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுப்பீங்க, மழைக்கு எப்படி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க?
2: மழைக்கு எல்லா இது ஜன்கடை எல்லாம் இது பண்ணி மூடி வச்சுட்டு இது மழையில வந்து இந்த சாரல் அடிக்காம எல்லாத்தையும் இது பண்ணி சரி பண்ணி வைப்போம்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம கேட்ட கேள்வி வந்து, மழைக்காலத்தில் மழை வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டதும் நிறைய நேர்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி கேட்டாங்க, யூனிக்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நீர் சேகரி

அடிகளில் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள், கழிவுகள், அதுக்கப்புறம் இந்த காய்ந்த இறகு சரகு, காய்ந்த இலைகள் சரகு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். முக்கியமான திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணீர் சேகரிக்கக்கூடிய தொட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள், அதெல்லாம் சுத்தமாக மழை நீர் வந்தால் அப்படியே டைரெக்டாக அதுக்குள்ளே போய் சேர மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம க்ளீனாக பக்காவாக செஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ருட்டீனாக மழைக்காலம் வந்தால் நம்ம எல்லோரும் வந்து நம்மளுடைய குடைகள் ரெடியாக வச்சுக்கணும். வீட்டில் வந்து டார்ச், செல்ஃபோன் சார்ஜர், அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ரெயின்கோட் ரெடியாக வைக்கணும். ஒரு சிலர் வந்து கேண்டில் சொன்னாங்க, அதெல்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ண மெமரிஸ் அப்படின்னு ஞாபகம் வந்தது. ஸோ கண்டிப்பாக மெழுகுவர்த்தியும் நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய ரிப்பேர் ஒர்க், சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க், ஏதாவது கதவு வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, தாழ்பால் ஒழுங்காக வேலை செய்யலை, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்த்து செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமும் கூட. ஓகே, வீட்டை சுற்றி தோட்டம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தோட்டத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நேர் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் கொசுக்கள் எதுவும் வராமல் இருக்கும். வீட்டை சுற்றி கொசுவலை இருந்ததுதான் அதையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் உணவுகள் கொஞ்சம் வத்தல் அந்த மாதிரி கொஞ்சம் மழை காலத்தில் நம்ம அடிக்கடி வெளியில் போக முடியாது இல்லையா. ஸோ காய்கறி கிடைக்கல அப்படின்னா அந்த நேரம் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வத்தல் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியம். ஓகே, வெளியில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது அது கொஞ்சம் தவிர்க்கலாம். தண்ணியை சூடு பண்ணாமல் குடிக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணீராக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நல்ல சமைத்து கொதிக்க வைத்த உணவுகளை தண்ணீரை மட்டும் பருகவும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மான்சூன் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மான்சூன் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பதிவு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. மீண்டும் உங்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: You hurt me, and you make me cry. But if you leave me, I will surely die.
1: Alrighty, folks, for those of you who are tuned into the app, well, I'll get back to you at 6:40 p.m. with region after the regional news. For the rest of you, it's the cricket commentary in Hindi English for the match between India and Pakistan on the ICC Women's T20 Cricket World Cup. Please stay tuned and.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாம காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ற தேவை இருக்கு. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிருக்கோம். ஆனா பல இடங்கள்ல, பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல, மாவட்ட மருத்துவமனைகள்ல, தாலுகா மருத்துவமனைகள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள் சொல்லப்படுற தேவை இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்கள் தான் அது கிரியேட் பண்ணணும்.
2: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர்

0: டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுதொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 14ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் கிரோவே

குரேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஓகே, ஸோ சண்டே ஈவினிங் நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாம்பே படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே போமே சமுதோடு.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

504 இங்க எல்லாமே சமதுமு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நமக்கு பிடிச்ச சூப்பரான சாங்ஸ், ஃபாஸ்ட் பீட், பெப்பி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்க. எழுதி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே போமே சமுதோடு.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை

0: இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக் கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களுமின்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:25 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஜாலியான பிப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக நமக்கு வந்து விக்ரம் வேதா படத்திலிருந்து யாஞ்சி சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:33 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். எஸ், ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நம்ம மனசுக்கு பிடிச்ச நல்ல ஃபாஸ்ட் பீட்டான சூப்பரான பெப்பி சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சி நடத்த பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்திரங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுமை.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:45 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே போமே சமதோடு.

0: இனிமே
1: இந்த ஊருக்கு நீதி தாண்டா நாட்டாம. நீதி வழங்கும் போது சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தாண்டா சொல்லணும்.
2: என்றா பாஸ் போதி வண்டிய அப்புறம் பாஸ் போதி ஆறு விடுறாது. கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு
3: ஐயா இதானுங்க லைட் ஹவுஸ். இந்த கடல்ல இருக்கிற கப்பல் கரை சேர வழிகாட்டுங்க.
2: அப்படியாக்கும். அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு?
3: ஐயா இதுதானுங்க பீச்.
2: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க.
3: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க.
2: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும். என்ற பசுபதி பாண்டிய பசுக்குன்னு நிறுத்தி போட்ட அங்க என்ன கண்ணு. நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது.
3: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க. சிகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க, மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க, இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க. சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா.
2: அது என்னடா ஊரை புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு.
3: ஐயா சிகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இந்த கோட்டுக்குள்ளாரதாங்க நிறுத்தணும்.
2: சிக்னல் போட்டோம் பரவும். என் கண்டு இவங்க நிக்காம போறானுங்க. நமக்கு நீதி சாக்க கூடாது, நியாயம் சாக்க கூடாது, இவனும் சாக்க கூடாது. கூட்டுற பூட்டுற பஞ்சாயத்து
3: ஐயா பஞ்சாயத்து எல்லாம் எதுக்குங்க ஐயா? தப்பு பண்ணவன் இங்கதான் நிக்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் நல்ல புத்தி சொல்லி போட்டு வாங்க.
2: ஆலமரமும் சொம்பும் ஒரு பஞ்சாயத்துக்கு எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் கண்ணு. நம்ம சிக்னலும் ரூல்ஸும் சாலை விதிகள் போடுறது நம்ம நல்லதுக்கு கண்ணு. அதை நாம மதிக்கலனா ஒரு ஆறு மதிப்பா நஷ்டம் நமக்கு தானே. முன்னேறு பார்த்ததுனால பின்னேறு போகும். உன்னை பார்த்து உன் பையன் பண்ணுவான், உன் பையனை பார்த்து உன் பேரன் பண்ணுவான். அப்ப ஆறுல மதிக்கிறது. அப்புறம் பசுபதி டாக்லின்னு சொல்லு.
3: ஐயா சொன்ன மாதிரி சாலை விதிகளை மதிப்போம். அப்புறம்
2: அதான் கண்ணு பொதுநலன் கருதி ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதூடு.

0: படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாடவேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, dear listeners, from the studios of Akashwani at 101.4. This is FM Rainbow Chennai, and at 102.8, this is FM Rainbow Puducherry. And this show between 8:05 and 9 p.m. every evening, which we bring forward to you, is called as Music by the Bay. And well, there's requests which I take as well. I'll let you know how you can reach out to me shortly. But today, if you're listening to the show, well, probably you're tuned in on the app. Well, that's how you're tuned in to the show. And if in case you'd still like to reach out to me, there's a few methods which you can do so by. One is Facebook, another is through

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப் வாயிலாக கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச 80s 90s வந்த மறக்க முடியாத நிறைய நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் கொடுக்கக்கூடிய இனிமையான சாங்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். எஸ், நிகழ்ச்சியில் முதலாவதாக வரப்போகின்ற பாடல் பச்சை கிளி முத்துச்சரம். அந்த பாடல் அந்த படத்திலிருந்து ஒரு சாங்கும், அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பாம்பே மூவிலிருந்து ஒரு சூப்பரான சாங்கும் நமக்காக நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே ஹரி. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:28 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மறக்க முடியாத பழைய நினைவுகளை நினைவூட்டக்கூடிய 90s ஏர்லி 2K சாங்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சி நடத்த பாடல் நமக்கு ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து வருது. அண்ட் அதற்க பாடல் அதிர்த்த பாடல் வந்து வாகை சுடுவா படத்திலிருந்து போகிறானே அப்படின்ற ரெண்டு சூப்பரான இனிமையான மெலோடி சாங் நமக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமுதோடு.

இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம. Isn't it? ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கின்ற பாடல் மே மாதம் படத்திலிருந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம், ஆடிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு பாடல். அதற்கு அடுத்த பாடல் வீரா படத்திலிருந்து இன்றைக்கும் இன்றைய அளவும் பேசப்படுகின்ற மலைக்கோவில் வாசலில் அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான பாடல். ஸோ இந்த ரெண்டு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக உங்களுக்காக வரப்போகுது. சண்டே நைட் ரொம்ப ஜாலியாக இந்த மெலோடியான சாங்ஸோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய மெமரிஸை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாஸ்டால்ஜிக்கான சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணி

70களில் வந்த திரைப்படத்தில் இருந்து பாடல்களை நாம் நிகழ்ச்சியில் கேட்க உள்ளோம். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான, நம்ம மனசில் என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய, காலத்தால் என்றும் அழியாத பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உயிரா மானமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய சவாலே சமாளி அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கு அடுத்த பாடல் பணமா பாசமா அப்படின்ற திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடிய மெல்ல மெல்ல எந்தன் அப்படின்ற இந்த ரெண்டு சூப்பரிட்டான மெலோடியான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேக் டு பேக் நமக்காக வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:01 ஆயிட்டுருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பெரிய இடங்களை நாம் அடைந்தாலும் நம்முடைய பழைய நாட்களில் நடந்த அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், பழைய பாடல்களாக இருக்கட்டும், என்றைக்குமே மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஸோ அந்த மாதிரி நம்முடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த 60

0: இனிமே இந்த ஊருக்கு நீதாண்டா நாட்டாம நீதி வழங்கும் போது சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும்.
1: என்றா பாஸ் போதி
2: ஊடுறா வண்டிய
1: அப்புறம் பாஸ் போதி ஆறு ஊடுறா அது கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு.
3: ஐயா இதானுங்க லைட் ஹவுஸ். இந்த கடல்ல இருக்கிற கப்பல் கரை சேர வழிகாட்டுங்க.
1: அப்படியாக்கும். அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு?
3: ஐயா இது தானுங்க பீச்.
1: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க.
3: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க.
1: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும். என்ற பசுபதி வண்டிய பொசுக்குன்னு நிறுத்தி போட்டா அங்க என்ன கண்ணு? நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது.
3: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க. சகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க, மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க, இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க. சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா.
1: அது என்னடா ஊரை புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு?
3: ஐயா சகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இந்த கோட்டுக்குள்ளார தாங்க நிறுத்தணும்.
1: சிக்னல் போட்டோம் பிறவு என் கண்ணு இவங்க நிக்காம போறானுங்க. நமக்கு நீதி சாக கூடாது, நியாயம் சாக கூடாது, இவனும் சாக கூடாது.
3: ஐயா பஞ்சாயத்துலாம் எதுக்குங்கய்யா? தப்பு பண்ணவன் இங்கதான் நிக்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் நல்ல புத்தி சொல்லி போட்டு வாங்க.
1: ஆலமரமும் சொம்பும் ஒரு பஞ்சாயத்துக்கு எம்புட்டு முக்கியமோ ஆம்புட்டு முக்கியம் கண்ணு. நம்ம சிக்னலும் ரூல்ஸும் சாலை விதிகள் போடுறது நம்ம நல்லதுக்கு கண்ணு. அதை நாம மதிக்கலனா ஒரு ஆறு மதிப்பான், நஷ்டம் நமக்கு தானே. முன்னேறு பார்த்ததுனால பின்னேறு போகும். உன்னை பார்த்து உன் பையன் பண்ணுவான், உன் பையனை பார்த்து உன் பேரன் பண்ணுவான். அப்ப ஆறுல மதிக்கிறது. அப்புறம் பசுபதி டாக்லின்னு சொல்லு.
3: ஐயா சொன்ன மாதிரி சாலை விதிகளை மதிப்போம். அப்புறம்
1: அதான் கண்ணு பொதுநலன் கருதி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சம்மதூடு.
4: நாட்டாம பாதம் பட்டா எங்க

கேட்டுட்ருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்முடைய மனதை வருடக்கூடிய, நம்முடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த பழைய பாடல்களை, 60s 70s வந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்தெந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடிய கண்ணே கனியே முத்தே அப்படின்ற அந்த ஒரு இனிமையான பாடலும், அதற்கடுத்து வர இருக்கின்ற பாடல் அன்புவழி அப்படின்ற திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய தங்கமே தங்கம் அப்படின்ற அந்த இரண்டு பாடல்களும் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நமக்காக வர இருக்கின்றன. ரெண்டுமே சூப்பர் ஹிட்டான, நம்முடைய அனைவரின் மனதிலும் நீங்காத இடம் பிடித்த ரெண்டு இனிமையான சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு சாங்ஸும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் அடுத்தடுத்து நமக்காக வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

வருது இந்த வெங்காய முகமே, ஓஹோ ஏன் வெங்காய முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ ஏன் வெங்காய முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரையா, முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகெலும்

0: சேப்பங்கள் அங்கு வள்ளி கிழங்கு எனக்கு ஆஹா செவந்திருக்கும் கோவை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.
1: அக்கா அக்கா இந்த கலர் புக் 10 ரூபாய்தான்க்கா, ஒன்னு வாங்கிக்கோங்களே.
2: சரி எனக்கு 5 கொடு. ஏன் பாப்பா இந்த சின்ன வயசுல ஏமா இப்படி வியாபாரம் பண்ற?

0: நீ படிக்கலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா?
1: இல்ல அக்கா, எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அது படிச்சு வேலைக்கு போனா குடும்பத்தையும் பாத்துக்கும், என்னையும் கொஞ்சம் வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். அதான் நான் படிப்பு நிறுத்திட்டு இப்படி புக்கு வித்து பிழைக்கிறேன். எங்க அம்மாவுக்கும் உதவியா இருக்கேன். ஏன், உனக்கு நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை இல்லையா? சரி, உங்க வீடு எங்க இருக்கு? வா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா, அம்மா, உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க.
2: வாங்க மேடம், நீங்க யாருன்னு தெரியலையே.
0: நான் கடைக்கு போற வழியில உங்க பொண்ணு வியாபாரம் பண்றத பார்த்தேன். ஏமா இவ்வளவு சின்ன பொண்ணை வேலைக்கு அனுப்புறீங்க? அவளையும் உங்க படிக்க வைக்கலாம்ல.
2: என்ன மேடம் பண்றது, வீட்டு சூழ்நிலை அப்படி, இவளையும் படிக்க வைக்க வசதி இல்லையே. எதுக்குமா படிப்பு, கொஞ்ச காலத்தை இப்படியே தள்ளிட்டேன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவளை கரை சேர்த்திடலாம்ல.
0: நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த காலத்துல பெண்களுக்கும் சம வேலை வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவளை படிக்க வச்சா உங்க குடும்பமே அடுத்த நிலைக்கு முன்னேறுமே. நீங்க சாதிக்க முடியாதது கூட உங்க பொண்ணால சாதிக்க முடியும். நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவுறேன். நாளைக்கு ஒரு நல்ல பள்ளியில அவளை சேர்த்திடலாமா?
2: ரொம்ப நன்றி மேடம். இதை யோசிக்காம நான் பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டேனே. சரி, எப்பாடு பட்டாவது இவளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துறேன் மேடம்.
0: என்ன பாப்பா, நாளையில இருந்து பள்ளிக்கு போலாமா?
1: கண்டிப்பா அக்கா, ரொம்ப நன்றி.
0: கல்வி ஒன்றே வாழ்வுக்கு உன்னத வழிகாட்டி. பெண்ணுக்கு கல்வி அளிப்போம், வாழ்வினை உயர்த்திடுவோம். அக்கறையோடு சொல்வது உங்க FM Rainbow 101.4.

ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:31 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை விட்டு என்றும் நீங்காத மறுபடியும் இந்த மாதிரிலாம் ஒரு மியூசிக் வர வாய்ப்பே இல்லை. மறுபடியும் இந்த மாதிரிலாம் ஒரு காம்போசிஷன் பண்ண முடியாது. மறுபடியும் இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ஸை கேட்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பழைய 60s 70s வெளிவந்த பாடல்களை நம்ம நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்ருக்கோம்.

அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த இரண்டு பாடல்கள். முதல் பாடல் வந்து பொம்மலாட்டம் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய நீ ஆட ஆட அழகு அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்த பாடல் புதிய பூமி திரைப்படத்திற்காக பி சுசிலா அவர்கள் பாடிய நெத்தியிலா போட்டு அப்படின்ற அந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் நமக்காக வர இருக்கின்றது.

காலத்தால் அழியாத, மறக்கவே முடியாத இரவு நேரத்தில் நம்மோடு பயணிக்க இந்த இரண்டு பாடல்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

0: என்டர்பிரினர்ஷிப்
1: அதாவது கைத்தொழில் பத்தி பார்க்க போறோம்.
2: கைத்தொழிலா மிஸ்? அதெதுக்கு, நாங்க தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவோமே.
1: நீங்க படிக்கிற படிப்புக்கு கண்டிப்பா வேலைக்கு போலாம், ஆனா கைத்தொழில் கத்துக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம், தெரியுமா?
2: கைத்தொழில்னா என்ன மிஸ்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
1: கண்டிப்பா சொல்றேன். பலவிதமான கைத்தொழில் இருக்கு, அதுல உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ அத கத்துக்கிட்டா நீங்க உங்க வாழ்க்கையில எந்த நிலையிலும் சம்பாதிச்சிடலாம்.
2: என்ன மாதிரியான கைத்தொழில்லாம் செய்யலாம் டீச்சர்?
1: தையல் கலை, சமையல் கலை, மட்பாண்ட கலை, கணினி பத்தி கத்துக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ், பிளம்பிங் ஒர்க், நெசவு, மெழுகுவர்த்தி உற்பத்தி, இன்னும் எத்தனையோ கைத்தொழில் இருக்குப்பா. இருக்கிற இந்த கைத்தொழில் எல்லாம் நம்ம வாழ்க்கைய மெருகேத்தும். சும்மா இருக்கிற நேரத்தை உழைச்சு சம்பாதிக்கலாம். படிக்கும் போதே ஒரு கைத்தொழிலையும் சேர்த்து கத்துக்கிறதுனால பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய நாம வாழ அது வழிவகுக்கும்.
2: மிஸ், நான் படிச்சுட்டு வேலைக்கு போனா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கைத்தொழிலோட நன்மைகள் இவ்ளோ இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு பிடிச்ச வேலைக்கு போய்கிட்டே அப்படியே கைத்தொழிலையும் செய்ய போறேன்.
1: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை, ஒத்துக்கொள். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில கத்துக்கிட்டா நாமளும் முன்னேறலாம், நம் நாடும் முன்னேறும். அக்கறையோட சொல்றது ஆல் இண்டியா ரேடியோவின் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:44 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அணிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாயிலாக. அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகின்ற அடுத்த இரண்டு மனதை வருடிய பாடல்கள் எந்தெந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் முதல் பாடல் நம்ம நிகழ்ச்சியில் நிமிர்ந்து நில் திரைப்படத்திற்காக ஜேபி சந்திரபாபு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பிடிச்சாலும் பிடிச்சாவ அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்ததாக எங்க ஊரு ராஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய என்னடி பாப்பா சௌக்கியமா அப்படின்ற அந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில பேக் டு பேக்கா நமக்காக வர இருக்கின்றது. இரண்டு இனிமையான மனதை வருடக்கூடிய, மனதில் இடம் பிடித்த, நீங்காத இடம் பிடித்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

0: கட்டினது நான் மட்டுமா? ஹீரோயின்லா?
1: ஹீரோயினும்
0: வருது எனக்கு பின்னாடி.
1: சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல வரீங்க.
0: நிறுத்த, சைக்கிளா பைக்? பைக்.
1: பைக்கா? சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே பைக்ல அப்படியே ஸ்பீடா வரீங்க. அப்படியே நீங்க ஒரு பஞ்ச் பேசுறீங்க. அப்புறம்
0: நான் சீன்ல சீனா பாத்துக்கிறேன், நீ போய் கேமரா பாரு. போ
1: சார், ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்?
0: நோ நோ நோ நோ நோ நோ ஹெல்மெட். அத போட்டா ஏன் அரிசி இல்லன்னா இருது?
2: எஸ் எஸ், நோ ஹெல்மெட், மை ஃபேஸ் தெரியாது.
1: ஆமா, எனக்கு பேசவே தெரியாது. ஃபேஸ் தெரிஞ்சா என்ன தெரியல. நான்
3: லைட்ஸ் கேமரா ரோலிங்.

0: ஹேர் ஸ்டைல் கழியும்னா சொல்லிச்சு, இப்போ அது மண்டே கழிஞ்சிச்சு.
1: நீ கூட தான் ஃபேஸ் தெரியாதுன்னு சொன்ன, இப்போ மொத்தமாவே தெரியாம போச்சு.
2: வாகன ஓட்டி மட்டுமல்லாமல் உடன் செல்பவரும் தலைக்கவசம் அணியுங்கள். தர்மம் மட்டுமல்ல, தலைக்கவசமும் தலை காக்கும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ரெயின்பே FM 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:55 ஆயிட்டுருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை நெஞ்சம் படத்திற்காக பி சுசிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய அடிப்போடி பைத்தியக்காரி அப்படின்ற ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், இப்போவும் வந்து கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் பாடப்படக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகின்றது. அண்ட் எஸ், இதோட நானும் கிளம்புடைய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை மற்றொரு நாள் மற்றொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

காட்டலையில ஜாலம் காட்டும் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் தற்போது சரியா 11:01 ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசுடன் இன்னொரு வாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. பாடல் உங்களுக்காக ரொம்பவே அழகாக செலக்டிவாக நடத்தி வச்சுருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் எஸ் ரைட். உங்களுக்காக வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தேவா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற பாடல்லாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:07 ஆகிட்டு இருக்க ரொம்ப அழகான பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு பாட்டு கேட்ட முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வை சண்முகி படத்திலிருந்து காதலா காதலா அப்படிங்கிற பாட்டு தான். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:15 ரொம்ப அழகான பாடல். காதலா காதலான ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்தில் இருந்தால் அழகான பாடல் காத்துட்ருக்கு. கண்டேன் கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையலையோட உங்களோட நான் சகா பார்த்திபன்.

11:19 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கண்டேன் காதலை அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சு இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை காணவில்லை நேற்றோடு தினம் தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அழகான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில காத்துட்ருக்கு. காதல் தேசம் படத்தில் இருந்து எஸ் கேட்டு நினைஞ்சிருங்க. இசையிலோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவை வெண்ணிலவை வினை தாண்டி வருவாய் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் சாத்னா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ஆகிட்டு இருக்கு. நினைஞ்சிருக்கீங்க பாரதியில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். மின்சார கனவு படத்திலிருந்து வெண்ணிலவே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற பாடல் தான் ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கேன். நித்யஸ்ரீ அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அணுவரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையுடைய சிங்களுடன் நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:37 அழகான பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவிருக்கும் வரை படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லுவாயா அப்படிங்கிற பாட்டு, உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில். தேவா அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு. நந்தலாலா அவங்களுடைய அழகானவர்களில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:43 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா, மனசு மயங்கம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து உங்களுக்காக கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜோடி படத்திலேருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், ஏரகமானவங்களுடைய இசையில் கீழ் இணைஞ்சிருங்க. அழகான பாடலோடு திரும்பவும் பேசலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடைய சங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:47 கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து காதலர் தினம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலினம் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி மற்றும் ஸ்வனலதா அவங்களுடைய குரலை கேளுங்க. இணைஞ்சு

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியில் முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் ஹேம்லதா, அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், ரங்கராஜன், பர்வதவர்தினி, புஷ்பா, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், கவி கார்த்திகேயன், சுபசுப்ரமணியம், ஹேமலதா, பர்வதவர்தினி, முத்துக்குமார், சாந்தி, ரமேஷ், முத்துக்குமார், இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். எஸ் ராய்ட், என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் உண்மையான அவங்களுடைய குரலில் வந்துட்டுருக்கு. கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மறந்து விடப்படுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி. கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம். 2

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கண்ணு சௌக்கியமா? அவம்மா கண்ணு சௌக்கியம்தா. ஜானகி சின்ன பூனை போட்டியா? ஒழுங்கி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் கடவுள் திரைப்படத்திற்காக ஓம் சிவோம் எனும் பாடலை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் அவர்கள் குரலில்.

0: 4:10 நேர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில் பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்டர் சாபதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீ ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

5:27 நிமிடம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ வைத்தியானந்தா அஸ்தகம் சுபனா அவர்கள் குரலில்.